பாபு ஜெயகாந்தனின் இசையில் பிரியந்தி பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் மட்டும் மணி 6 நிமிடம். கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆப்ஷன் மார்ட் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா சேலில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ப்ளூ பிளாக் லென்சஸ் ஃபார் கம்ப்யூட்டர் யூஸ் சில்ட்ரன்ஸ் வித் ஆர் வித்தவுட் RX ஹாஃப் ப்ரைஸ், நேம் பிராண்ட் ஃப்ரேம்ஸ், ஓல்ட் பிராண்ட் சன்கிளாசஸ் சூப்பர் டீலில், கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்து கண்ணாடிகளை உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம். நாளை ஞாயிற்றுக்கிழமை மார்க்கமெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கில் அமைந்துள்ள ஆப்ஷன் மார்ட்டில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மெகா சேல். 4162979907. கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட்.

0: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இஸ் கூல்.
1: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
2: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
2: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 6 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷாட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719, 4372431719.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மெட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4372632394 4162899993.
4: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்கார்போரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
5: ஹலோ எவ்ரிவன், மை நேம் இஸ் அஹசனுல் ஹஃபீஸ் அண்ட் ஐ ஆம் யுவர் ஆன்டாரியோ லிபரல் கேண்டிடேட் இன் எஸ்கார்போ சவுத் வெஸ்ட். வென் ஐ இமிகிரேட்டட் டு கனடா பேக் இன் 2002, ஐ சோஸ் டு மேக் எஸ்கார்போ மை ஹோம். Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better, and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
6: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
7: Weekend East FM Tamil. 102.7.

RS ரவி பிரியனின் இசையில் ஹர்னி பாடிய பாடலை கேட்டீர்கள். மெதுவாக உன்னை தொட்டு இசை தொகுப்பிலிருந்து நேரம் 8:23 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் FML ஸ்டார் நைட். அடுத்த பாடலுடன் ஓவியா ஸ்ரீதரன்.

இந்த கவர் பாடலை தந்திருந்தார் ஓவியா ஸ்ரீதரன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். அடுத்து வரும் பாடல் 2K கண்மணி.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்துடன் இடம்பெற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளிலிருந்து கனடா வெளியேறியுள்ள நிலையில் சிறிய விடயங்களை தந்துவிட்டு பாரிய விடயங்களை அமெரிக்கா கேட்டதாக பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். இருதரப்பு ஒப்பந்தத்தை நிறைவு வடிவத்துக்கு கொண்டு வருவதற்கு கனடா மறுத்ததாகவும் இறுதி நேரத்தில் புதிய நிபந்தனைகளை முன்வைத்து பேச்சுக்களிலிருந்து விலகியதாகவும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி கூறியிருந்தார். இந்நிலையில் கடைசி நேரத்தில் நியாயமற்ற நிபந்தனைகளை அமெரிக்கா விதித்ததை அடுத்தே கனடிய பேச்சுவார்த்தை குழுவினை மீள அழைத்ததாக பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் சட்டசபையை திரைப்படம் என நினைத்து பஞ்ச் டயலாக் பேசுவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இவ்வாறான கருத்தை சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கூறியபோது சபாநாயகர் அதனை கடுமையாக கண்டித்ததுடன் வாக்குவாதங்களும் இடம்பெற்றிருந்தன. அதேவேளை சட்டசபை உறுப்பினர்களுக்கு வாகனம் வழங்குவதை தேவையற்ற செலவென கூறி திமுக எதிர்ப்பதற்கு காரணம் கடந்த ஆட்சியில் தம்மால் அத்தனையும் செய்ய முடியவில்லை என்னும் விரக்தியே என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சட்டசபை உறுப்பினர்களுக்கு சென்னையில் நிலம் வழங்குவதாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அறிவித்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் யாழ் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பாராளுமன்றில் வலியுறுத்தியுள்ளார். செம்மணியில் மூன்றாம் கட்ட அகழ்வுகள் நிறைவேறியுள்ள நிலையில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் தொடர்பிலான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் இதுவரை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை என அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
4: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நீங்க ஒரு லேண்ட்லோர்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லோர்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பாத்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அந்த வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களனாக்கா நீங்க லேண்ட்லோர்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும் உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக, லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லார்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு ரெண்டு மூணு நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
3: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பாட்டு நாலு விஷயம்
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
2: அது சரி
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599.
5: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நேகரா ஃபால்ஸ் பீரபுரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்மென் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
6: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business
7: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770 கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்மென் ஷெஃபீல்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாக செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
8: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்ட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
9: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

வெப்பம் திரைப்படத்திலிருந்து வந்த பாடலை கவர் சாங்காக தந்திருந்தார் விதிஷா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். வெறும் அடுத்த பாடலுடன் கீர்த்தியா வர்ணன்.

வித்யாவர்மன் பாடிய பாடலை கேட்டுகள். நேரம் 8:50 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. நிறைவு செய்வதற்கு முதல் இரண்டு விடயங்களை பார்ப்பது வழக்கம். தற்பொழுது 19°C இருக்கும், உள்ளே 25°C உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நள்ளிரவு 17°C தான் உள்ளே 16 உணர இருக்கின்றோம். 5 mm வரையிலான மழை பொழிவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 21°C உள்ளே 23 உணர இருக்கின்றோம். 5 mm வரையிலான மழை பொழிவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. திங்கட்கிழமை பார்க்க போனால் அதிகூடிய வெப்பநிலையாக 20°C உள்ளே 21 உணர இருக்கின்றோம். 2.4 mm வரையிலான மழை பொழிவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கின்றது என்று சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கின்றது. டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் நாளை ஞாயிற்றுக்கிழமை, அதாவது August 23 ஞாயிற்றுக்கிழமை 3% பெட்ரோலின் விலை அதிகரிக்க உள்ளது. தொடர்ந்து வரும் பாடல் விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் பல் கலாச்சார நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். நாளை பிறக்கும் நாள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு தற்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் அன்புடன் உஷா மதன். வணக்கம் நேர்களே.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
1: பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவர்ஷன் முகநாதன், லட்சுமி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகன மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரிஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
4: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354563. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: எத்திசையும் எங்கள் இசை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
8: More music. 102.7 FM.
9: سلام، من سمانه، امروز میزبان برنامه شما هستم. برنامه‌ای که الان میشنوید ترانه‌های فارسیه.

دوست دارم نگات کنم تا که بی حال بشم، تو ازم دل ببری

کنی تا نوازشت کنم، بی خودی قهر کنی غرق خواهشت کنم.

یه گلدون پر از گل بودم، وزش چشم تو پاییزم کرد، عشق من عشق به دست

0: Weekend Wonder. Weekend East FM. Where are you? Weekend East FM. 102.7. Weekend East FM. The greatest radio
1: station. விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana Ahmed Thamseen 437-860-7002.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன்சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு

0: $100 $150 வரையும் 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால் யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: East FM 102.7 கேட்டாலே.
4: Summer.
3: East FM 102.7. 102.7.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன் பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield Kumudiyal. இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions. Kiruba Thanabala Sinkam. 416-298-2777. MortgageSolutions.ca.
4: மௌலிஸ் அண்ட் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு. அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவளி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சுவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவளி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில். உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
8: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம்.ca.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 தேதி வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிரவைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள். 416-269-5555.
5: மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures, 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schcontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராக

0: பாதிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் கம்யூனிட்டி லீகல் சர்வீசஸ், 289-242-5450.
1: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
1: 416-284-7000 Cash Point.
0: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மெட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372632394 416-289-9993.
3: மார்க்மன் மெக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா. 416-335-6444 416-335-6444.
4: நல்ல பாட்டு நாலு விஷயம்
5: FM 102.7 East FM.ca.

0: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
2: கோடை காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
0: சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காபரோ. 416-841-5301.
3: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்காப்ரோ. 416-288-0994. கைரளி டேஸ்ட் டாட் காம்.
4: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: and wonder. Weekend East FM. Where are
1: you? Weekend East FM
0: 102.7. Weekend East FM. The greatest radio
2: station. கோடையை மேலும் குதூகலமாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், சி தமிழ் சரிகம ப ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீட்டர்போரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4. Some condition apply.
5: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற பரோடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
6: Weekend East FM Tamil. Tamil. 2.7.

0: Weekend East FM 102.7. It's cool.
1: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரிஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
2: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: என்ன
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு

0: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
3: என்றும் இசையுடன் இஸ்டெஃப் எம் உங்களுடன் 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599. Subhra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. Petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656-416-908-5656.
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
10: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க.

저희를 통한 광고를 원하시는 분들은 416-824-1212, 416-824-1212로 전화주세요.

0: ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்போரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்,
3: என்னது
2: இப்பவே வெளிக்கிடுங்க. விஜயா ஜுவல்லரிக்கு,
4: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி,
0: 416-900-4599.
5: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்கார்போரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044. செலசி.ca.
6: என்றும் இசையுடன், இஸ்ட் எஃப்எம் உங்களுடன், 102.7.

0: 9:28, 17 டிகிரி செல்சியஸ், 22 டிகிரி செல்சியஸ் ஆக நிறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காலை பொழுது 20 டிகிரி செல்சியஸ், மதியம் 20, அதே நேரம் மாலை 17, இரவு 15 ஆக இருக்க போனது. இந்த வலிமையாக 20 மேல் உணர்ந்தங்களுக்கு இன்று இரவு 15 டிகிரி செல்சியஸ் ஆக இருப்பது கொஞ்சம் ஒரு மாற்றத்தை எதிர்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும் என்பவனாலே உங்களுக்கு தரும்.
1: 20-30 சொன்ன இந்த வாயால பதின்ம நம்பரை சொல்லும் பொழுது கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. சிட்டி ஆஃப் டொரோண்டோ பல விடயங்களை ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த அவசர உதவி இலக்கம் இருக்குத்தானே, 911 கிடையாது 311 போன்ற நகருடன் தொடர்புடைய இலக்கங்கள் சேவைகளில் வந்து தாமத நிலைமைகள், ஏனென்றால் நெட்வொர்க் டிஸ்ரப்ஷன், தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வருந்துகிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லாமல் அவங்க சொல்கிறாங்க. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வருந்துருந்தான் இருந்தாலும் அதை நாங்கள் மீள புதுப்பிக்கிறதுக்கு உதவி செய்த முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். ஆகவே உங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டால் சரியான வழிமுறைகளை நாடுங்கள். இந்த இலக்கங்கள் வந்து வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏனையவற்றை பார்த்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இப்போ பார்க்கிங் டிக்கெட் எல்லாம் இருக்குது, அல்லது நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளை நீச்சல் தடாகங்களுக்கு அழைத்து செல்லணும் போன்ற சேவைகளுக்கும் கூட அந்த தொழில்நுட்பம் வந்து தேவைப்படுது. அந்த தொழில்நுட்பத்தில் கோளாறு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஆகவே கொஞ்சம் காத்திருந்து அந்த சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதன் பின்னர் இந்த சேவைகள் இப்பொழுது மீள கொஞ்சம் கொஞ்சமாக மீள அமைக்கப்பட்டுக் கொண்டு இருக்கின்றன. உங்களுடைய பொறுமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: சிஎன்ஏ மறுபடியும் ஆரம்பமாகி இருக்கின்றது. சிஎன்ஏ வந்து குறிப்பாக ஆகஸ்ட் 21 ஆரம்பமாகியது. செப்டம்பர் 7 வரையிலும் இந்த நிகழ்வுகள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் சிஎன்ஏ பொறுத்தவரையில் காலை 10 இரவு 10 வரை நீங்கள் அங்கு நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்வுகள் இடம்பெறுகின்றது. குழந்தைகளுக்கு ஏற்ற நிகழ்வுகளும் இங்கு இடம்பெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதைவிட இந்த வார இறுதி நாட்களிலும் பல நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சங்கோ ஃபெஸ்டாக இருக்கலாம், டொரோண்டோ ஃபோக் ஃபெஸ்டிவலாக இருக்கலாம், அதே நேரம் கொரியன் ஃபெஸ்டிவல் மற்றும் மாபி பிலிப்பீன்ஸ் ஃபெஸ்டிவலாக இருக்கலாம், யோக்வில்ஸ் மோரல் ஃபெஸ்டிவல், இப்படி பல நிகழ்ச்சிகள் வந்து இந்த வார இறுதி நாட்களிலும் டொரோண்டோவில் இடம்பெறுவதாக டொரோண்டோ குறிப்பிட்டிருக்கின்றது.
1: கடந்த வாரம் நாங்கள் சொன்னது போலவே இந்த மாதம் டிடிசியினுடைய புதிய மந்த்லி ஃபேர் கேப் வருகின்றது, அமலுக்கு வருகின்றது. செப்டம்பர் 1 முதல் ஒரு மாதத்தில் 47 கட்டண பயணங்கள் செய்த பின்னர் அதே மாதத்தின் மீதமுள்ள டிடிசி பயணங்கள் உங்களுக்கு இலவசமாகும். இதனோடு பல மாதாந்திர மற்றும் ஆண்டு பாஸ் வகைகள் ஆகஸ்ட் 31 பிறகு நிறுத்தப்படுகின்றன என்பதையும் டிடிசி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது.
0: 9:30 ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு. வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு வந்தாலே நாங்கள் உங்களுக்கு எல்லாம் இந்த ஊக்கம் தருகின்ற கூற்றுக்களை அல்லது விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். நேற்றைய நாளில் குறிப்பாக ஷாக் மென்டாலிட்டி, அந்த சுறாவினுடைய மனநிலை பற்றி பேசியிருந்தோம். இன்று நாங்கள் பேசியிருக்கின்ற விடயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த வாழ்க்கையினுடைய நிச்சயமற்ற தன்மை அப்படி என்று சொல்லலாம், அல்லது நிச்சயமற்ற நிலைமை என்று சொல்லி சொல்லலாம், அன்சர்டினிட்டி பற்றி பேச போகின்றோம். அப்படித்தானே பயணி?
1: நிச்சயமா, அதாவது வாழ்க்கை அன்சர்டினிட்டி என்பது ஒரு நிச்சயமானது ஒன்றுதான். வாழ்க்கையில வந்து கிட்டத்தட்ட வாழ்க்கை ஒரு நாட் மாதிரி. அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா, அந்த நாட் வந்து ஓண்டு ஓண்டா கலண்டுட்டு இருக்கும், அவிழ்ந்து கொண்டு இருக்கும். எங்களுக்கு அதை பார்க்கும் பொழுது இந்த நாட் முதல் இருந்த மாதிரி இல்லையே, இந்த கயிறு நாங்கள் முதல் கட்டின மாதிரி இல்லையே, அது எப்படியாவது பழைய மாதிரி அதே மாதிரி கட்டிடுவோம்னு எங்களோட மேடம் சொல்லும். ஆனா அது அவிழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இன்னும் ஒரு அழகான விடயம் எங்களுக்கு வரக்கூடும், இன்னும் ஒரு வித்தியாசமான விடயம் எங்களுக்கு கிடைக்கக்கூடும். அதை நாங்க அடையிறதுக்கு முன்னுக்கு அல்லது அதை அப்ரிசியேட் பண்றதுக்கு முன்னுக்கு இது பழசு மாதிரியே நாங்கள் வச்சிருவோம் அப்படின்னு தான் எங்களுடைய மேடம் சொல்லும். சில நேரங்களில் வந்து நாங்கள் நினைப்பது போல வாழ்க்கை வந்து சிதைவது கிடையாது, அழிவது கிடையாது, அது மெதுவாக அவிழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு திட்டம் மாறலாம், ஒரு உறவு வேறு பாதையில் செல்லலாம், ஒரு கதவு மூடப்படலாம். நேற்று உறுதியாக தெரிந்தது இன்று கேள்வியாகலாம். இந்த லே ஆஃப் படின எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும்.
0: நிச்சயமாக
1: நேற்று வரைக்கும் உறுதியா இருந்த ஒன்றைக்கு இன்றைக்கு இல்லை, அதாவது அதை நம்பி நாங்கள் செய்யற நிறைய திட்டங்கள் வந்து மாறப்போகுது என்னும் பொழுது எப்படியாவது அந்த வேலையை திருப்பி எடுத்துருவோம் என்று சொல்லி தான் எங்களோட மேடம் சொல்லும். ஆனா அதை விட சிறந்த வேலை ஒரு சின்ன ஒரு ஓய்வுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடும், நிச்சயமா கிடைக்கும்.
0: அனுபவத்துல பேசுறீங்களா?
1: அதேதான், அதை வந்து நீங்க உங்களுடைய எண்ணத்தை வந்து நீங்க மாத்திக்கொள்ளணும். இதெல்லாம் சரி செய்யணும், பழைய மாதிரி அந்த நோட்டை போட்டுறோம்னு நீங்க நினைக்க கூடாது. இதை விட சிறந்ததா என்ன வருது, அதுக்கு நீங்க எப்படி உங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம் என்பதை சரி பார்த்துக் கொள்ளுங்க.
0: ஒரு நதி இந்த அடுத்த
1: நதியில
0: என்ன இருக்கின்றது என்று அறியாது, ஆனால் ஓடுவதை அதை நிறுத்துவதில்லை. நேற்று முதல் பிடித்து நாங்கள் பேசியிருந்தோம், வாழ்க்கை அப்படித்தான், அடுத்த அத்தியாயம் எப்படி இருக்கும் என்று இன்றே தெரிந்திருக்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் தெரியாதே வாழ்க்கையினுடைய அழகு என்று சொல்லுவார்கள். ஆகையால் கட்டுப்படுத்த முடியாதவற்றின் மீதான பிடியை தளர்த்தி கொள்ளுங்கள். இது உங்களால் கண்ட்ரோல் பண்ணலாம் இருக்கோ அதெல்லாத்தையும் விட்டுடுங்க. இன்று தெரிந்தது இன்றைக்கு இது உங்களுக்கு தெரியுமோ அதை வைத்து இன்றைய அடியை எடுத்து வைங்கள். நாளை வந்ததும் பாதை தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த நிச்சயமற்ற நிலை எப்போதும் எச்சரிக்கை அல்ல. சில நேரங்களில் நாம் இன்னும் சந்திக்காத அழகான ஒன்றுக்காக வாழ்க்கையிடம் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையை அவசரமாக புரிந்து கொள்ளாமல் சில அத்தியாயங்கள் வாழ்ந்து முடிந்த பிறகுதான் புரிய ஆரம்பிக்கும். எனவே அதை நீங்கள் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது உங்களுடைய இந்த அன்சர்டினிட்டி நிச்சயமற்ற தன்மையும் வந்து உங்களிடமிருந்து விலக ஆரம்பிக்கும் என்பதைத்தான் இன்றைய நாளில் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். சொல்லுங்க பாயினி.
1: இல்ல ஈஸ்ட் எஃப்எம் ஓடுனா சரி.

0: Weekend East FM 102.7. It's cool.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1,000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-யுடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana Ahmed Tamzin 437-860-7002
3: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ்.
4: 7965 0707. வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 மணி வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸ் அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719. 437-243-1719.
5: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
6: என்ன கதை இது, பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
5: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
6: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
5: 416-788-2426.
7: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
8: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். கெட் அப்ரூவல் வித்இன் 24 hours, ஃபண்டட் வித்இன் 72 hours.
7: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
8: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
9: Weekend East FM Tamil 92.7.

0: 9:45 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டே இருக்கின்றது.
1: இந்தியா பக்கம் செல்ல இருக்கின்றோம். இந்த தொகுதி மறுவரையறை மசோதாவை மீண்டும் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமா அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறது. காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்ட 10 நாட்கள் ஆகியும் பாராளுமன்ற கூட்டத்தொடர் இன்னமும் அதிகாரப்பூர்வமாக முடித்து வைக்கப்படாத ஏன் அப்படி என்று சொல்லியும் காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தொடர் நிறைவு நாளின் போது பாராளுமன்றம் காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது குறித்தும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள்.
0: இது அரசாங்கமா இல்லாட்டி சர்க்கஸ் கம்பெனியா அப்படின்னு சொல்லி தாவைக்காவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அவர்கள் கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்ட பொழுது, சமீப காலமாக தான் அடிக்கடி தஞ்சாவூருக்கு வந்து கொண்டிருக்கின்றேன், கடந்த 3 மாதங்களில் 4 முறை வந்து சென்றேன், நான் வரவில்லை என்றாலும் இந்த அரசே என்னை கைது செய்து இங்கு அழைத்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேசும் பொழுது ஜாக்கிரதையாக பேச வேண்டும், நாங்க சரியாக இருந்தாலும் மேடைக்கு கீழிருந்து பேசி நம்மை சிக்க வைத்து விடுவார்கள், கைது நடவடிக்கைக்கெல்லாம் பயந்தவன் கிடையாது உதயநிதி அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார். அதாவது அவர் மீளவும் சொன்னது என்னன்னு சொன்னா, ஆகஸ்ட் 3 தஞ்சையில் விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தினோம், காவிரியில் தண்ணீர் வரவில்லை என்றுதான் போராட்டத்தில் பேசினேன், டம்மி முதல்வர், கேடுகட்ட அரசாங்கம், வக்கம்கட்ட முதல்வர், தேர்தல் வாக்குறுதியை செயல்படுத்த வக்கீலை என்றெல்லாம் பேசினேன், அவற்றுக்கெல்லாம் அவங்களுக்கு கோபம் வரையில வேற விஷயத்துக்கு தான் கோபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியும் அவர் குற்றம் சுமத்தி
1: இருக்கின்றார். மறுபடியும் முதலமைச்சர் விஜயின் மேசையில் உள்ள ஊழல் பயல்கள் எப்போது வெளிவரும் அப்படி என்று சொல்லி கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த இடைத்தேர்தல்கள் இடம்பெற இருக்கின்றது. இடைத்தேர்தல்கள் சந்திக்க ஆளுங்கட்சியான தாவேகா ஸ்கெச் போட்டு வருகின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள் இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. திருச்சி கிழக்கு, பெருந்துறை, மதுராந்தகம், தாரபுரம், அம்பாசமுத்திரம், கரூர் மற்றும் விராலிமலை ஆகிய 7 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இடம்பெறுகின்றது. இந்த இடைத்தேர்தல்களை சென்னை ஹைகோர்ட் விதித்த தடையுடன் நாளை, அதாவது 24 தேதி இது முடிவடைய இருக்கின்றது. விரைவில் இந்த 5 தொகுதிகள் உட்பட மொத்தம் 7 தொகுதிகளுக்கும் தேர்தல் இடம்பெறும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது.
0: மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் 200 பேர் கொண்ட வர்த்தக குழு நாளை ஜப்பான் பயணிக்கின்றார்கள். இந்த பயணத்தின் மூலம் இந்தியாவுக்கு பொருளாதார நன்மைகள் கிடைக்கப்பெறும் என்று தாங்கள் நம்பிக்கை கொள்வதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். உற்பத்தி, குறை கடத்திகள், செமிகண்டக்டர்ஸ், தூய்மையான எரிசக்தி, எஃகு, வாகனத்துறை, நிதி சேவைகள், சுகாதாரம் மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் என பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 200க்கும் அதிகமான வர்த்தக பிரதிநிதிகள் கொண்ட குழு அவரோடு ஜப்பான் செல்கின்றது.

0: இன்று ஆப்டிமான் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா சேல், பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ப்ளூ பிளாக் லென்சஸ் ஃபார் கம்ப்யூட்டர் யூஸ் சில்ட்ரன் வித் ஓர் வித்வுட் ஆர்எக்ஸ் ஹாஃப் பிரைஸ், நேம் பிராண்ட் ஃப்ரேம்ஸ், ஓல் பிராண்ட் கிளாஸஸ் சூப்பர் டீலில் கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்து கண்ணாடிகளை உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். இன்று ஞாயிற்றுக்கிழமை மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்துள்ள ஆப்டிமாட்டில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மெகா சேல் 416-297-9903.
1: இப்பொழுது நாங்கள் இலங்கை பக்கம் செல்லப் போகின்றோம். இலங்கை செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. யாழ்ப்பாணம் பண்டத்தெரிப்பு பகுதியில் அமைந்துள்ள ஆலயத்தில் நடைபெற்ற திருவிழாவின் போது அதிகப்படியான வடிகள் கொளுத்தப்பட்டமை மற்றும் சக்தி வாய்ந்த லேசர் விளக்குகள் பயன்படுத்தப்பட்டமை காரணமாக கண்களில் பாதிப்பு அடைந்த 100க்கும் மேற்பட்டோர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தில் நேற்று இடம்பெற்ற உற்சவத்தின் பொழுதுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. அதிக வான வேடிக்கை வடிகள் கொளுத்தப்பட்டதோடு இசை நிகழ்வின் பொழுது அதிக சக்தி கொண்ட லேசர் விளக்குகளும் பயன்படுத்தப்பட்டு உள்ளன. இந்த சம்பவத்தை தொடர்ந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வளமையான பணிகள் குறைக்கப்பட்டு இதற்கான விசேட ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு உள்ளன. ஏனைய வைத்தியசாலைகளில் இருந்தும் மருத்துவர்கள் மற்றும் தாதியர்கள் வரவழைக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டு இருக்கின்றார்கள். இது என்னத்தை காட்டுது அப்படின்னு சொன்னால், இலங்கை மாத்திரமில்லை, எந்த நாடுகளில் நீங்கள் இருந்தாலும் எந்த ஒரு விடயத்தை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களே நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதாவது இந்த அதிகப்படியான விளக்குகள், அதாவது லேசர் விளக்குகளை பயன்படுத்துவதோ அல்லது இந்த வெடிகள் அதுகளை நீங்கள் அதிகமாக செய்யும் பொழுது மனிதர்கள் மாத்திரமில்லை மிருகங்களுமே கூட நிறையவே பாதிக்க
0: வலிகாமம் வடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தையில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 10வது வாரமாக போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்துக்கு நேற்றைய தினம் சனிக்கிழமை விஜயம் மேற்கொண்ட பிரதமர் ஹலாநிதி ஹரணியமரசூரியவிடம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் பாதுகாப்பு படைகளால் கையகப்படுத்தி இருக்கின்ற பொதுமக்களின் காணிகளை விடுவிக்குமாறு மகஜரர் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்தும் இன்றும் 10வது நாளாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேநேரம் வசாவிலான் மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். வலிகாமம் வடக்கிலிருந்து 90ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வெளியேற்றப்பட்ட மக்கள் 36 வருடங்கள் கடந்தும் அவர்களின் சொந்த இடங்களுக்கு திரும்ப அனுமதிக்கப்படவில்லை என்று கோரி இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன.
1: போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் சேவை மீளவும் தொடங்கப்பட்டிருக்கின்றது. தொழில்நுட்ப தரவு அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு சரி செய்யப்பட்டதை தொடர்ந்து போலீஸ் நற்சான்றிதழுக்கு ஆன்லைனில் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என இலங்கை போலீஸ் அறிவித்திருக்கின்றார்கள்.
0: ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஹாக்கி மற்றும் இலங்கைக்கான கெனடிய விஸ்தானிகள் இசபெல் மார்டின் இடையே விஷயோட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. குறித்த சந்திப்பில் சமகால அரசியல் நிலவரங்கள் கலந்துரையாடப்பட்டதாக ரவுஹாக்கிம் தரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.
1: கடுமையான வறட்சி காரணமாக 72,000 பேருக்கு குடிநீர் விநியோகம் வழங்கி வருகின்றது, அரசினால் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த வறட்சி எல்நீனோ காலநிலை தாக்கத்துடன் தொடர்புடையதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோல் இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகளும் நாடு திரும்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த முடிவினை ஐக்கிய நாடுகளும் வரவேற்றிருக்கின்றது.
0: 9:54

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: சன்ஃப்ளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை. அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃப்ளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372632394 4162899993.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060 8175060. You are in good hands with Allstate.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-821-0412-642. சம் கண்டிஷன் அப்ளை.
1: பிரஷா லோ ப்ரொபஷனல் கோஆபரேஷன்.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
3: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
4: MJS Gold House.
5: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
4: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
5: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS. 416-299-1630.
4: MJS Gold House.
5: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.

0: 10:06 ஆகஸ்ட் மாதம் 23 ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றில் உணர்ந்திருக்கின்றோம். 18 டிகிரி செல்சியஸ், 23 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃபம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக பின்தொடரலாம். யூடியூபில் காணொலிகளாக இஸ்டெஃபம் 102.7, 416-8241212, மின்னஞ்சல் இஸ்டெஃபம் 102.7@gmail.com.
1: 11 மணி வரையில் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சின் ஊடாக 9 மணி வரையில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் தமிழ் நேரலி ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். வாகன எரிபொருள் நிலையை பொறுத்தவரையில் நேற்றைய தினத்தோடு ஒப்பிடும் பொழுது 3% எரிபொருள் நிலை அதிகரித்திருக்கின்றது. நாளை எந்த ஒரு மாற்றமும் இருக்கப்போவது கிடையாது என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். சராசரியாக லிட்டர் ஒன்றுக்கு 176.9% உங்களால் எரிபொருள் நிலை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
0: வீதிகள் தாமதம் மற்றும் பயணங்களை தந்து கொண்டிருக்கின்றது. நெடுஞ்சாலைகளை பொறுத்தவரையிலும் இந்த காலை பொழுது வீக்கெண்ட் விடிஞ்சாச்சில் நாங்களும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்களுக்காக ஊக்கம் தருகின்ற கூற்றினை பகிர்ந்து கொள்வோம். அன்சர்டினிட்டி, நிச்சயமற்ற தன்மை பற்றி இன்றைய நாளில் வாழ்க்கையின் தத்துவம் பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
1: சில நேரங்களில் நாங்கள் நினைப்பது போல வாழ்க்கை ஒன்றும் சிதைவது கிடையாது அல்லது அழிவது கிடையாது. அது மெதுவாக அவிழ்ந்து கொண்டிருக்கின்றது, அதனுடைய வடிவத்தை மாற்றிக் கொண்டிருக்கின்றது. ஒரு திட்டம் மாறலாம், இப்படித்தான் நீங்க இருக்கணும் யோசிச்சிருப்பீங்க. அது வந்து சில நேரத்தில் மாற்றங்களை கொண்டு வரலாம். ஒரு உறவு வேறொரு பாதையில் செல்லலாம். ஒரு கதவு மூடப்படலாம். நேற்று உறுதியாக தெரிந்தது, இன்று கேள்வியாகலாம். எங்களுடைய முதலாவது எண்ணம், மீளமும் எப்படியாவது சரி செய்து விட வேண்டும். பழைய மாதிரியே அது எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வச்சிடணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லாவற்றையும் உடனே சரி செய்ய வேண்டியது இல்லை. சில விடயங்கள் நடக்கவும் விரிவடையவும் அவ்வளவும் வேண்டும். அதற்கு நேரம் வேண்டும், காலம் வேண்டும். அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். உங்களையும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அன்சர்டன்ட்டியை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். கிரேஸ்ஃபுல்லி நீங்கள் அதை எவ்வளவு கிரேஸ்ஃபுல்லாக அதை ஏற்றுக்கொள்றீங்க என்றதை பொறுத்து உங்களுடைய வெற்றியும் வந்து தீர்மானிக்கப்படுகின்றது.
0: அதன்றைய நாளில் உங்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம்.

0: 10:12 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சமைப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் கோயின், தங்க சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒருவரட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்குடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. இப்போது 2500+ நகை வாங்கும் பொழுது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 4169004599
1: உலகத்தின் அதிக வயதுடைய பெண்மணி இன்றைய நாளில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை கொண்டாடியிருக்கிறார். இன்றைய வெள்ளிக்கிழமை இவர்தான் இப்பொழுது உலகத்தினுடைய ஓல்டஸ்ட் பர்சனாக முடிசூடப்பட்டிருக்கிறார். எங்கிருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால், பிரித்தானியாவில் இங்கிலாந்தில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதல் ஹேட்டர்ஹாம் என்பவர்தான் இவருடைய பெயராக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இவர் குறிப்பாக 117 வயதுடையவர் என்று சொல்லி இப்போது கின்னஸ் சாதனை பதிவாகி இருக்கின்றது. இப்போது இருக்கின்ற உயிருடன் இருக்கின்றவர்களில் அதிக வயதுடையவராக இவர் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சுழையிலிருந்து கிட்டத்தட்ட 25 மைல் வெளியில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இவருடைய இருப்பிடம் என்று சொல்லியும் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் பிரதான இவருடைய PA மீடியா நியூஸ் ஏஜென்சி இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இவருடைய பூர்வீகம் என்பது நேட்டிவ் வந்து பிரேசில் ஆகியிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இல்லை, இதுக்கு முன்னர் இருந்தவர் தான் பிரேசில் இருந்தவராக இருக்கின்றார், ஓல்டஸ்ட் மேனாக. ஆனால் இப்போது இவர் வந்து இங்கிலாந்தை சார்ந்தவர் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள்.
0: அதேபோல் பங்களாதேஷில் எரிவாயு பற்றாக்குறை மோசமடைந்திருப்பதால் எரிபொருள் இல்லாமல் வாகன ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆலைகள் மூடப்பட்டு மின்வெட்டு தொடர்ச்சியாக இருக்கின்றது. அசுங்காஞ்ச் நகரில் இருக்கும் அரசாங்கத்துக்கு சொந்தமான மிகப்பெரிய உர ஆலை 1 ஆண்டுக்கு மேலாக மூடப்பட்டு இருக்கின்றது. அங்கு தினமும் சுமார் 1000 டன் உரத்தை தயாரித்திருந்த நிறுவனமாக இருக்கின்றது. அங்கு 1200+ வேலை பார்த்தும் இருக்கின்றார்கள். எரிவாயு பற்றாக்குறையால் 6 பெரிய உர ஆலைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. 100 கணக்கான துணிகளை தயாரிக்கின்ற ஆலைகளும் கூட உற்பத்தியை குறைத்திருக்கின்றன.
1: 2009 100 மீட்டர் தூர ஓட்டப்பந்தயம், இந்த ஓட்டப்பந்தயத்தில் வந்து உசைன் போல்ட் நிகழ்த்திய சாதனை. இந்த ஓட்டம் என்று வருகின்ற பொழுது எங்களுக்கு தெரிந்தெல்லாம் வந்து உசைன் போல்ட் தான் சொல்லி சொல்லலாம். ஜமேக்காவை சேர்ந்தவர், தடகள வீரராக
0: இருக்கின்றார். இன்னொரு
1: உசைன் போல்ட் நாங்கள் பார்த்துருக்கலாம். சரி, 9:58 வந்து 100 மீட்டர் கடந்திருந்தார். இந்த சாதனையை இப்போது ஒரு ரோபோ ஒன்று முறியடித்திருக்கின்றது. 9:39 வந்து இந்த ரோபோ இந்த சாதனையை முறியடித்திருக்கிறது. சீனாவில் இருக்கின்ற ஹியூமனாய்டு ரோபோ போட்டியில் உசைன் போல்டினுடைய 100 மீட்டர் ஓட்ட சாதனையை தகர்த்திருக்கின்றது இந்த ரோபோ என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போது மனிதர்களோடு ரோபோ போட்டி போடுகின்ற சூழல் உருவாகி வருகின்றது. பீஜிங் நகரில் ரோபோ போட்டி ஒன்று நேற்றைய நாள் இடம்பெற்றுக் கொண்டது. கிட்டத்தட்ட 2000 ரோபோக்கள் இதில் பங்கு பெற்றிருந்தது. 2வது ஆண்டாக இந்த போட்டி இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதில் தான் இப்பொழுது உசைன் போல்டினுடைய சாதனை 100 மீட்டர் தூரத்துக்கான ஓட்டப்பந்தயத்தில் வந்து 9:39 இந்த சாதனை முறியடிக்கப்பட்டிருக்கின்றது.
0: அதாவது இந்த ரோபோ வச்சு செய்யும் பொழுது சில பேர் யோசிப்பாங்க, உசைன் போல்ட் சாதனை இப்ப முறியடிக்கணும், அதை விட ஃபாஸ்டாவே ஓடி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி. அது அவ்வளவு இலகுவானது கிடையாது. நீங்க ரோபோவை தயாரிக்கும் பொழுதுதான் மனித உடல் எவ்வளவு நுணுக்கமானது அப்படின்றது எங்களுக்கு தெரிய வரும். அதாவது ஒரு சின்ன 2 பொருட்கள் வந்து ஒரு இடத்துல, அதாவது நிலத்தில் ஓடுது அப்படின்னு சொன்னா ஃபிரிக்ஷன் வரும், சூடாகும். அதாலேயே அதனுடைய தரம் அல்லது அதனுடைய இல்ல, இதாலதான் இந்த பிரபஞ்சம் எவ்வளவு நுணுக்கமா எங்களை தயாரிச்சிருக்குதுன்னு பாருங்க. எங்களால எவ்வளவு செய்யக்கூடியதா இருக்குது
1: அது தெரிஞ்ச அப்புறம் நாங்க அதை பிரயோஜனப்படுத்தணும் இல்லையா?
0: பாதுகாப்பா புதுசாவே வச்சிருக்கிறேன் சஞ்சீவன், வலதாயிராது.
1: 10:16 நிமிடம்.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: கோடையை மேலும் குதூகலமாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேர் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், ஜி தமிழ் சரிகமபா ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும்

0: Abro Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
0: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
1: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1 தேதி $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, The best mutton roll in town, Sun City Plaza, Scarborough, 416-535-2323.
5: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998.
6: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

0: பத்து மணி 29 நிமிடம், 17 டிகிரி செல்சியஸ், 22 டிகிரி செல்சியஸ் ஆகுண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மழைக்குரிய சூழல் இன்றைய நாள் அப்படி என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. மதியம் மட்டும் கிட்டத்தட்ட 5 மில்லிமீட்டர் மழை வரும் அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். வருமா வராதா, இனி வாகினி தான் முடிவெடுக்கணும்.
1: நீங்க அளந்து பார்த்து 5 மில்லிமீட்டரா இல்லையான்றதையும் நாங்க தான் முடிவெடுத்து சொல்லுவோம். இசெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். உலக செய்திகளை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். யுக்ரைனுக்கு நோர்வே மேலும் பெரும் நிதியுதவி செய்திருக்கின்றது. 2027 ஆம் ஆண்டில் யுக்ரைனுக்கு 85 பில்லியன் நோர்வேஜியன் குரோனர், சுமார் 9.2 பில்லியன் US டாலர்கள் நிதியுதவி வழங்க நோர்வே திட்டமிட்டிருக்கின்றது. நோர்டிக் மற்றும் பால்டிக் நாடுகளின் தலைவர்களும் இன்று கீவ் சென்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: இந்த ரஷ்யா குறிப்பாக யுக்ரைனுடனான போரின் போது மேலதிகமாக 3 லட்சம் ராணுவ சிப்பாய்களை பயன்படுத்த போகின்றது என்று சொல்லி யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். இந்த விடயம் தொடர்பாக நேற்றைய நாளில் அவர் ஊடகங்களுக்கு அவர் ஒரு கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். இந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விஷயம் வந்து கிட்டத்தட்ட ரஷ்யா வந்து இதுவரையிடம் இந்த போரின் போது கடந்த ஆண்டிலிருந்து அல்லது இந்த ஆண்டிலிருந்து எடுத்து பார்க்கின்ற பொழுது 2,67,000 ராணுவ துருப்புகளை பயன்படுத்தி இருக்கின்றது, இழந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். இதில் வந்து கிட்டத்தட்ட 1,50,000 பேர் வந்து இதுவரையிலும் இந்த போர் ஆரம்பத்திலிருந்து இழந்திருப்பதாக ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கின்றார். இதைவிட மேலதிகமாக இந்த பகுதியில் வந்து 3 லட்சம் துருப்புகள் வந்து பயன்படுத்தப்பட போகின்றது ரஷ்யாவினால் அப்படி என்று சொல்லியும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: வானில் அரிய சந்திர கிரகணம் ஒன்று வருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். வரும் வியாழக்கிழமை இரவு முதல் வெள்ளிக்கிழமை அதிகாலை வரை நடைபெற உள்ள ஆழமான பகுதி சந்திர கிரகணத்தில் சந்திரனின் சுமார் 96% பூமியில் நிழலில் மறையும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். கனடா உட்பட வட மற்றும் தென் அமெரிக்காவில் இதனை இன்னும் சிறப்பாக காண முடியும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள்.
0: அமெரிக்கா ஈரான் தொடர்பான செய்திகளில் இந்த அமெரிக்காவினுடைய பொருளாதார தடை குறித்து ஈரான் சில செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறது. ஈரானின் பொருளாதாரத்தை முடக்குவதற்கான புதிய அமெரிக்க முயற்சிகளில் இணைய வேண்டாம் என அமெரிக்காவினுடைய அண்டை நாடுகளுக்கும் ஏனைய உலக நாடுகளுக்கும் ஈரானுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் புதிய தலைவராக இருக்கின்றார் மொஹ்சின் ரஸாய் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார். ஹார்முஸ் நீரிணையை தனது புதிய நிலப்பரப்பு என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வரும் நிலையில் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க வணிக நலன்களுக்கு எதிராகவும் ஈரான் இப்போது இந்த அச்சுறுத்தலை விடுத்திருக்கின்றது.
1: இசெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாட்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 11 மணி வரையில் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
1: மற்றும் 30 New Delhi டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்,
6: 416-461-6401.
7: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHCOntario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
8: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 10:41 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கனடிய செய்திகளை பார்க்கின்றோம். கனடா அமெரிக்கா இடையே பல நாட்களாக நடைபெற்ற வர்த்தக பேச்சுவார்த்தைகள் ஒப்பந்தமின்றி முடிவடைந்ததை தொடர்ந்து அமெரிக்கா கிட்டத்தட்ட 20 பில்லியன் US டாலர்கள் மதிப்புள்ள கனடிய பொருட்களுக்கு 50% டாரிஃப் விதிக்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. இந்த வரிகள் USMCA கஸ்மா என்று சொல்லப்படுகின்ற CUSMA கீழ் வழக்கமாக பாதுகாப்பு பெற்ற சில பொருட்களையும் பாதிக்கக்கூடும் என்பதால் கனடாவுக்கு இது ஒரு பெரிய கவலையாக மாறியிருக்கின்றது. இதற்கு பதிலாக எங்களுடைய பிரதமர் மார்க் கார்னி டாலர் ஃபார் டாலர் முறையில் அமெரிக்க பொருட்களுக்கு கனடாவும் ரிட்டாலியேட்டரி டாரிஃப்ஸ் விதிக்கும் என அறிவித்திருக்கின்றார். அவை செப்டம்பர் 8 முதல் அமலுக்கு வர இருக்கின்றன. ஸ்டீல், எலக்ட்ரானிக்ஸ், டெய்ரி உள்ளிட்ட பல அமெரிக்க பொருட்கள் இதில் பாதிக்கப்படலாம். இதில் முக்கியமான துறைகளில் ஒன்று ஆட்டோ இண்டஸ்ட்ரி. அமெரிக்கா வந்து கனடிய வாகன இறக்குமதிகளுக்கு தற்போது விதிக்கத்திருக்கின்ற 25% வரியினை 15% குறைப்பது பற்றி பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் ஒரு காரில் உள்ள எந்த பகுதிகளை அமெரிக்கன் கண்டென்ட் என கணக்கிட்டு டாரிஃப் குறைக்க வேண்டும் என்பதில் இரண்டு நாடுகளும் ஒத்துப்போகவில்லை. கனடா முழு நார்த் அமெரிக்கன் கண்டென்ட், அதாவது கனடா, US, மெக்சிகோ பகுதிகளையும் கணக்கில் எடுக்க வேண்டும் என விரும்புகிறது. அமெரிக்கா வந்து US மேட் பார்ட்ஸ் மட்டும்தான் கணக்கில் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டாரிஃப் சாதாரண மக்களையும் பாதிக்கலாம். இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் செலவு அதிகரித்தால் சில நிறுவனங்கள் அந்த கூடுதல் செலவை வாடிக்கையாளர்களுக்கு மாற்றக்கூடும். அதனால இந்த குரோசரிஸ் முதல், எங்களுடைய வீட்டு தேவை பொருட்கள் முதல், அப்ளையன்சஸ், வெஹிக்கிள்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வரை சில பொருட்களின் விலை உயர வாய்ப்பு இருக்கின்றது. அதே சமயம் கனடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் விற்பனை குறைவு, ப்ரொடக்ஷன் கட்ஸ் மற்றும் வேலைவாய்ப்பு அழுத்தம் போன்றவற்றையும் எதிர்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
1: கனடாவில் இருக்கின்ற மாகாணங்களினுடைய ஏனைய பிரவின்சஸுடைய பிரீமியர்ஸினுடைய கருத்துக்களும் வந்து இப்போது மார்க்கானிக்கு ஆதரவாக வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. பிசியினுடைய பிரீமியராக இருக்கின்ற டிபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார், இந்த அமெரிக்காவினுடைய நெகோசியேஷன் அல்லது அமெரிக்கா கொடுத்த ப்ரப்போசல்ஸ் வந்து கனடா ஏற்றுக்கொண்டிருந்தால் கனடா வந்து இன்னொரு 51st ஸ்டேட்டாக அது மாறி இருக்கும். எனவே காணி செய்தது சரி அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். மார்க்கானியினுடைய இன்னமொரு ஆதரவு குரலாக சிஸ்கச்சுவானுடைய பிரீமியராக இருக்கின்ற ஸ்காட் மோ அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார், தாங்கள் மார்க்கானியினுடைய விடயத்துக்கு ஆதரவாக இருக்க என்று சொல்லி இருக்கின்றார். நேற்று மாகாணியினுடைய உரை இன்றைய நாளில் சமூக வலைதளங்களில் பரவலாக பயிரப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சென்ட் ஜோன்ஸனுடைய காலநிலை அவர் குறித்து சொன்ன விஷயம் வந்து கெனடிகள் வந்து அதாவது காலநிலை மாற்றத்தை கூட கெனடிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் விட காலநிலை தீர்மானிப்பதில் என்று சொல்லியிருந்தார். அதே போன்று இன்னொரு விடயத்தை அவர் சொல்லியிருந்தமை என்ன என்று சொல்லி சொன்னால், ஊடகவியலாளர்கள் கேட்டிருந்தார்கள், நீங்கள் ஒரு போருக்கு தயாராகின்றீர்களா, ட்ரேட் போர், பொருளாதார போருக்கு தயாராகின்றீர்களா அப்படி என்று சொல்லி, கனடா பொருளாதார போரை செய்கின்றதா அப்படி என்று சொல்லி கேட்கின்ற சொல்லியிருந்தார். இந்த போர் என்பதை தீர்மானிப்பது என்பது எங்கள் மீது ஒரு தாக்கம் ஏற்படுகின்றது. அமெரிக்காவில் தங்கியிருப்பதில்லை, கனடா ஏனைய நாடுகளிலும் தங்கியிருப்பதில்லை, கனடா மிகச்சரியாக நகர்ந்து கொண்டிருப்பது, அதிலிருந்து மாறி வருகின்றது கனடா என்பதை கனடியர்கள் உணர வேண்டும் என்பதையும் மார்க்கானி குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் தான் இன்று காலையில் சரியாக விடியப்பெறும் 1:06 அளவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவருடைய ட்ரூத் சோஷியல்ல வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்து போட்டிருந்தார். என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், அவர் மறுபடியும் கனடாவை தாக்கி இருக்கின்றார். அவர் சொல்லியிருக்கின்றார், கனடா வந்து ஒரு தனி ஸ்டேட்டாக இருப்பதற்கான பெனிஃபிட்ஸை வந்து கேட்குது, ஆனால் கனடா வந்து தனியாக இல்லை அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார். தங்களுடைய ஃபார்மர்ஸை மிக நீண்ட காலமாக கனடா வந்து டரிஃபூடாக வந்து தாக்குதல் செய்து வருகின்றது, இது தொடர்ந்து இடம்பெறாது அப்படி என்று சொல்லியும் பிரசிடென்ட் டிஜிடி அப்படி என்று சொல்லி அவருடைய சிக்னேச்சரை வந்து போட்டிருக்கின்றார்.
0: இதில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விடயம், அதாவது எங்களுடைய தலைவர் இருக்கிறார் தானே மார்க்கானி பிரதமர், அவருடைய உரைகள் வந்து நிறைய பேரால், அதாவது நிறைய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அதை வச்சு படிக்கிறாங்க.
1: என்னால் ஒரு பொருளாதார வல்லுநராகத்தான் அவருடைய உரை வந்து அதிகம்
0: அவருக்காக யாரும் தயாரித்துக் கொடுக்கவில்லை, அவரே எழுதியிருந்தார். அதுவும் ஒப்பு எழுதினாராம் சஞ்சீவன், அந்த இடத்துக்கு அவர் விமானத்தில் பயணிக்கும் பொழுது அந்த விமானத்தில் இருந்து கொண்டு அந்த உரையை அவர் தயாரித்திருந்தார் என்பதையும் சொல்லியிருந்தார்கள். அவருடைய பொருளாதார அறிவு மாத்திரமல்ல, ஒரு தலைவராக அவருடைய ரொம்ப காமா எல்லாத்தையும் டீல் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு தெரியும் இந்த பொருளாதார சிக்கல்கள் என்பது நாட்டினை எவ்வளவு தூரம் பாதிக்கும் என்று சொல்லி, இதால நீங்க செய்யக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி, எந்த ஒரு மாற்றம் வரும் பொழுதும் அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அந்த மாற்றத்திற்கு பின்னர் எங்களுக்கு வருகின்ற அந்த விளைவுகள் வந்து எங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். ஆகவே முடிந்தவரையில் உள்ளூர் உற்பத்திகளை வாங்குங்கள், உள்ளூர் பொருட்களை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய பணத்தை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கொள்ளுங்க, சரியான இடத்தில் முதலிடுங்கள், கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பது வந்து சரியானதாக இருக்கும்.
1: அந்த விடயத்தோடு நாங்களும் காலை பொழுதிலிருந்து விடைபெற்றுக் கொள்ள இருக்கின்றோம். காலை காற்றலையில் வீக்கெண்ட் விடிஞ்சாச்சூர் இணைந்திருந்தீர்கள். மீண்டும் அடுத்த சனி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:00 to 11:00 வரை வீக்கெண்ட் விடிஞ்சாச்சூர் இணைந்திருக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கோவலன் மற்றும் சகானா காலை பொழுதிலிருந்து விடைபெற்றுச் செல்லும். நாங்கள்
0: வாகினி சிவபாத சுந்தரம்
1: என்பதுடன் செல்வேந்திரன் சஞ்சீவன். இனிமையான வணக்கம் நேர்களே.
0: வணக்கம் நேர்களே.

0: Weekend Wonder, Weekend East FM. Where are
1: you? Weekend East FM
0: 102.7. Weekend East FM.
2: The greatest radio station. மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவர் சண்முகநாதன், லட்சுமி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-3589.
4: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
5: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
3: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9085656-416-908-5656.
7: என்ன யோசினை?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடவு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே?
12: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: என் இனிய தமிழ் மக்களே,
1: என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா?
2: திரைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா பட நடுவோ.
3: அரங்கங்கள் அதிர, கரகோஷங்கள் ஒலித்திட, திரையில் ரசித்த திறமைக்கு ஒரு மேடை. ரெட் கார்பெட்.
4: திரைப்பிரபலங்கள் கரை தொட்ட கதை,
5: நீங்கள் திரையில் ரசித்து நகைத்த நகைச்சுவை காட்சிகள்,
6: அதிரடி காட்சிகள்,
5: கண் கலங்க வைத்த திரை காட்சிகள்,
6: மனுத்தியாள கேள்வி,
5: பிரபலங்களின் நேர்காணல்கள்.
7: Kill them with your success, bury them with your smile.
8: பாட்டு
9: நன்றி சஞ்சீவன், நன்றி வாகினி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். நேரம் 11:02. வணக்கம் சகனா.
10: வணக்கம் கோகுலன், எப்படி இருக்கீங்க?
9: நலமாக உற்சாகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
10: நான் நலமா இருக்கிறேன்.
9: அதே நலம் அதே உற்சாகத்தோடு நீங்களும் எங்களோடு இரண்டு மனத்தியாலும் இணைந்திருக்க முடியும். என்ன விஷயத்தோடு இணைந்திருக்க போகிறீங்க என்று பாத்தீங்கன்னா, ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோட தான் இணைந்திருக்க போகின்றீர்கள். அதே நேரத்தில் இப்பொழுது 17°C, 22°C ஆக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளின் பகல் பொழுது 21°C ஆகவும், மாலை பொழுது 18°C ஆகவும், இரவு பொழுது 14°C ஆகவும் வெப்பநிலை காணப்படும். இன்றைய நாளினுடைய பகல் பொழுது மழையுடன் கூடிய ஒரு காலநிலையாக காணப்படுகின்றது. 10.15 mm அளவிலான மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்றைய நாளின் பகல் பொழுதில் தென்படுகின்றது.
10: அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக நீங்களும் ஈஸ்டெஃப்எம் நிகழ்ச்சிகளை ஈஸ்டெஃப்எம்.ca வழியாகவும், உங்களுடைய போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட உலகில் எங்கிருந்தாலும் எந்த நேரமும் தொடர்ச்சியாக கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்டெஃப்எம் 102.7, ஈஸ்டெஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ஈஸ்டெஃப்எம் 102.7@gmail.com.
9: நாளை நாள் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி டொரண்டோ பெரும்பாக எரிபொருளின் விலை என்று பார்க்கின்ற பொழுது எந்தவித மாற்றங்களும் நாளைய நாளில் இல்லை என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் ஒரு மணி வரை ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். இன்றைய நாளும் கூட மிக முக்கியமான ஒருவரை தான் அழைத்து வந்திருக்கின்றோம். 70களின் நிறைவு பகுதி 80, 90, 2000 இன்று வரை தொடர்ச்சியாக இந்த காலப்போக்கில் தனக்கேற்ற கதாபாத்திரங்களை தெரிவு செய்து கதாநாயகியாக அறிமுகமாகி அதன் பின்னர் தொடர்ச்சியாக மிக முக்கியமான கதாபாத்திரங்களை எல்லாம் செய்திருக்கின்ற தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத மற்றும் ஒரு ஆளுமையோடு தான் நாங்கள் இன்றைய நாளில் இணைந்திருக்கின்றோம். அவர் யார் என்றதை இந்த மாஷப்ப தருகின்றதை விட பாட்டாளையே தந்துடலாம் நினைக்கிறேன். 70ஆம் ஆண்டு நிறைவு, 80கள், 90கள் என்று வருகின்ற பொழுது கதாநாயகியாக ஒரு ரசிகர் பட்டாளம் இருந்தது இவருக்கு. அதே நேரத்தில் இந்த ஜென்சி ஜெனரேஷன் என்று வருகின்ற பொழுது இந்த பாட்டை தந்தாலே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு யாரை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று. அதனால நாங்களும் பாட்டின் ஊடாக அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். பாடலை தொடர்ந்து நிறைவே பேசலாம். இவர் தான் நாங்கள் இன்றைய நாளில் அழைத்து வந்திருக்கின்ற பிரபலம். தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு மணி வரை எங்களோடு இணைந்திருக்க

0: இப்பொழுது இருக்கின்ற ஜென்சி ரசிகர்கள் என்று வருகின்ற பொழுது இந்த தாய் கிழவி என்றால் எப்பொழுதுமே அவர்களுக்கு ஞாபகம் வருவது ராதிகா சரத்குமார் அவர்கள். இந்த காலத்தில் அப்படியான பாடல்களோடாக அறியப்பட்டாலும் தமிழ் திரையுலகில் தனது தனித்துவமான நடிப்பாலும் கம்பீரமான திரை ஆளுமையாலும் ரசிகர்கள் மனதில் லீங்கா இடம் பிடித்துக் கொண்டவர். நடிகர், தயாரிப்பாளர், தொலைக்காட்சி நட்சத்திரம் என்று சொல்லி பல தளங்களில் தன்னை நிரூபித்துக் கொண்டு ராதிகா சரத்குமார் அவர்களை பற்றிய நிகழ்ச்சியாகத்தான் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி
1: இயக்குனர் பாரதி ராஜாவின் இயக்கத்தில் வெளிவந்த கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தின் மூலம்தான் இவர் திரையுலகில் கதாநாயகியாக அறிமுகமாகியிருந்தார். பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து பயணிக்க அவருக்கும் வந்து வாய்ப்பு கிடைத்திருந்தது. முக்கியமாக ரஜினிகாந்தின் மூன்று முகம், கமல்ஹாசனின் படங்களாக இருக்கட்டும், விஜயகாந்தனுடைய படங்களாக இருக்கட்டும், மற்றும் சரத்குமார் உள்ளிட்ட அனைத்து முன்னணி நடிகர்களுடனும் அந்த காலகட்டத்தில் நடித்து 80களின் உச்சி நட்சத்திரமாக திகழ்ந்தார் ராதிகா.
0: தமிழ் சினிமாவின் தவிக்க முடியாத ஆளுமை என்று சொல்லலாம் இந்த கதாநாயகிகளுக்கான இடத்தை 80களில் நிரூபித்துக் கொண்டவர். அந்த காலப்பகுதி தொடர்ச்சியான போட்டிகள் காணப்பட்ட சூழலில் தனக்கான தனித்துவமான நடிப்பாளர், எப்பொழுதுமே மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் என்று சொல்லலாம். வித்தியாசமான பல்வேறு திரைப்படங்களை தந்து கொண்டவர். தாய்மை, குடும்பம், அதிகாரம், உணர்ச்சி என பல்வேறு பரிமாணங்களை கொண்ட கதாபாத்திரங்களில் தனது முத்திரையை பதித்துக் கொண்ட மிக முக்கியமான நடிகை தான் ராதிகா சரத்குமார். அவருடைய தொடர்ச்சியாக நீங்களும் ஒரு மணி வரை ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். ராதிகா பற்றிய பல சுவாரஸ்யமான விடயங்களோடு இனிமையான பாடல்களும் மகிழ்வித்துக் கொள்ள காத்திருக்கின்றன.

0: திசையெங்கும் கேட்கும் இசை east fm.ca.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ரோபர்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Terrio license builder with Terrio warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
3: Markham and Matt Nicholson, the Chop Shop Barbers. ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். த சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
4: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
8: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4040
9: மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
10: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
1: திரை நட்சத்திரங்கள் தாம் கரை கண்ட கதை சொல்லும் சொல்ல மறந்த கதை, சொல்ல மறந்த கதை.
0: ஞாபகம் வருதே.
2: நடிப்பு துறையில தொடர வேண்டும் அப்படின்னு எது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன், ஏன் தோணுச்சு உங்களுக்கு?
3: நான் வந்த காலகட்டம் வந்து தவறுகளை ரொம்ப ஈஸியாக மன்னித்த ஒரு காலகட்டம். அதாவது என்னுடைய முதல் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பாடினீங்க பாருங்கள், அப்போ அது கூட எனக்கு தெரியாது, ஆட தெரியாது, நடிக்க தெரியாது, தமிழ் வந்து ரொம்ப மழலையாக பேசுவேன். அப்படி இருந்த டைமில் இந்த படங்கள் வரப்போது நிறைய படங்களில் நிறைய தவறுகள் தெரியும். பட் அப்படி இருந்தும் அந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து அதை மன்னிச்சா, என்னை ஒருவராக ஏற்றுக்கொண்டு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து, எனக்கு நல்ல படங்கள் வர வரைக்கும், நல்ல கதாபாத்திரம் அமைகிற வரைக்கும் அந்த கதாபாத்திரத்தை பார்த்து அதை ஏற்றுக்கொண்ட ஒரு காலகட்டம் வந்து அந்த டைம் ஆஃப் சினிமா. இப்போ அது கிடையாது. இப்போ ஒரு படத்தில் நடிக்க போகும்போது ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி வந்துடுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் படம் ஏற்றுக்கலைன்னா அதுக்கப்புறம் அவங்கள ஏற்றுக்கவே மாட்டேன்றாங்க. அதனால எல்லா ஹீரோயின்ஸும் ஷார்ட் ஸ்பேனில் இருந்தாங்க. பட் அஃப்கோர்ஸ் நான் வந்து கொஞ்சம் லாங் ஸ்பேன் தான். ஏன்னா ஐ திங்க் எல்லாரை விட நான் தான் ரொம்ப வருஷமா பிரேக் இல்லாம நடித்து கொண்டே இருந்தேன். அது வந்து வாட் கெப் மீ கோயிங் அப்படின்னு சொன்னா, எப்பவுமே எனக்கு அது ஒரு புதுசா இருக்கும். எவ்ரிடே இஸ் அ நியூ டே ஃபார் மீ. நான் கத்துக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது விஷயம் அப்படின்னு நினைச்சு அந்த முறையில தான் நான் வந்து வேலை செஞ்சேன். இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட ஷூட்டிங் போனேன்னா ஏதோ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போற மாதிரி ஒரு அந்த ஒரு ஒரு ப்ரிப்பேர் பண்ணிக்கிற ஒரு ஒரு மனநிலை, இல்லாட்டி அது எப்படி இருக்கணும், இது என்ன செய்யணும், இந்த கேரக்டர்ல என்ன வித்தியாசம் இருக்கும். அதனால நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு படத்துல இருந்த மாதிரி இன்னொரு படத்துல இருக்க மாட்டேன். ஒரு டெலிவிஷன் இப்ப சித்தியில இருந்த மாதிரி நான் அடுத்த சீரியல்ல அதோட அந்த தோற்றமே கொண்டு வர மாட்டேன். ஸோ ஐ டேக் அ லாட் ஆஃப் ஐ டூ அ லாட் ஆஃப் ஒர்க் அண்ட் ஐ திங்க் பேசிக்லி இப்போ என்ன நான் திரும்பி பார்க்கும்போது மேபி ஐ வாஸ் அ வொர்க்கஹாலிக், ஐ டோன்ட் நோ, மஸ்ட் பி.
4: சரி, நீங்க சொன்னீங்க ஒர்க்கஹாலிக், ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மோட்டோவாவே நீங்க சொல்லியிருக்கீங்க. எதுவுமே நிஜம் அல்ல, ஆனால் நம்முடைய அந்த தொழில்
3: கண்டிப்பா
4: உண்மையான ஒன்று, இறுதி வரைக்கும் நம்மோட சேர்ந்து இருக்கும்.
3: ரெண்டு விஷயங்கள் எப்பவுமே இப்ப என் பிள்ளைங்களுக்கு நான் ஒன்னே ஒன்னு என்னன்னா, படிப்பு வந்து என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ அது வந்து இதாக இருந்தாச்சு, அந்த படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நான் சொன்னேன், இது ஒன்று தான் யாரும் உங்ககிட்ட இருந்து திருட முடியாது, இட் கேன் நெவர் லீவ் யூ. ஏன்னா படிப்பு வந்து உனக்கு கடைசி வரைக்கும் கத்துக்குங்க. அதாவது இதுதான் கத்துக்கணும், நீ வந்து டாக்டரா வரணும் என்று அதெல்லாம் கிடையாது. ஈவன் டு பிளே அ கேம், இல்லைனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், குக்கிங், எனி திங், வாட் எவர் யூ லேர்ன் இஸ் த ட்ரெஷர் அப்படிங்கிறது. நான் ரொம்ப ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் தவறிட்டேன். நான் வந்த காலகட்டம் அந்த மாதிரி படிப்பு வந்து பாதியில் அப்படியே விட்டு திருப்பி சினிமாவுக்கு வந்து அங்கேயும் ஒரு அந்த ஏஜ் வந்து எது என்ஜாய் பண்ணுமோ என்னால் என்ஜாய் பண்ண முடியாம ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆல் தி டைம். ஸோ அதனால எனக்கு அந்த தொழில் மேலே இருக்கிற அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் கடந்து வரும்போது எது நிஜம் எது பொய் அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய ஒரு தன்மை நான் வளர்த்துக்கிட்டேன். எனக்கு சினிமா இன்ன வரைக்கும் என்னை சந்திக்கிற நிறைய பேருங்க, நிறைய பேர் என் கணவர் உள்பட சொல்லுவார், நீ எதையுமே உன் கேரியர் பற்றி எது யார் என்ன சொன்னாலும் யூ டோன்ட் ரிசீவ்

a compliment very easily, which is a very bad habit அப்படிம்பாரு. But seriously, எனக்கு யாராவது நீங்க நல்லா அப்படிங்களா தேங்க்யூ அப்படிம்பா, ஏன்னா இட்ஸ் மை ஜாப் டு டூ வெல்.

0: நேரம் 11:32 எஃப்எம் 102 தசமகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களோடு ரெட் கார்பெட் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றது. நடிகை, அதே நேரத்தில் தயாரிப்பாளர் என்று சொல்லி பல்வேறு பரிமாணங்களை தமிழ் சினிமாவில் சாதித்து காட்டிய நடிகை ராதிகா ஸ்பெஷலாகத்தான் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது.
1: Optimart வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா சேலில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ப்ளூ பிளாக் லென்சஸ் ஃபார் கம்ப்யூட்டர் யூஸ் சில்ட்ரன் வித் ஓ வித்வுட் ஆர்எக்ஸ் ஹாஃப் ப்ரைஸ். நேம் பிராண்ட் ஃப்ரேம்ஸ், ஆல் பிராண்ட் சன்கிளாசஸ் சூப்பர் டீலில். கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்து கண்ணாடிகளை உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். இன்று ஞாயிற்றுக்கிழமை மார்க்கமன் ஸ்டீல் ப்ளூ பில்டிங்கில் அமைந்துள்ள ஆப்டிமார்ட் காலை 10 முதல் மாலை 5 வரை மெகா சேல். 416-297-9903.
0: எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர் ஹவுஸ் கிளியரன்ஸில் அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சரை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸ், டேபிள்ஸ், சேர், அலுமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவையும் உள்ளன. 80 ஃபின்ச்டன் ஸ்கொயர், ஃபின்ச்டன் ஃபின்ச்டன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் largest furniture warehouse clearance sale. ராதிகா ஸ்பெஷலோடு இணைந்திருக்கின்றோம். ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி படங்களிலும் வெற்றிகரமாக நடித்திருக்கின்றார் என்று சொல்லலாம். ஹிந்தியில் இரண்டு மிக முக்கியமான திரைப்படங்களை நடித்திருப்பது மட்டுமில்லாமல் தமிழ் சினிமாவில் இந்தியாவில் முதன் முதலில் வாராந்திர தொடர்களிலும் மாறுபட்டு ஒளிபரப்பாகின்ற டெய்லி ஷோ கலாச்சாரத்தை தென்னிந்தியாவில் பிரபலப்படுத்திய முன்னோடி என்று கூட சொல்லக்கூடியதாக கூட இருக்கும்.
1: ஆமாம், சின்னத்திரை மட்டுமில்லாமல் பின்னர் சினிமா மற்றும் டிஜிட்டல் தளங்களிலும் கூட அவர் கவனம் செலுத்துவதற்காக அதிலிருந்து அதாவது மீளவும் அந்த சின்னத்திரை நாடகங்களிலிருந்து விலகி மீளவும் அந்த தமிழ் திரைப்படங்களில் நடிப்பதில் வந்து ஆர்வம் காட்டி வருகிறார் இந்த காலகட்டத்தில். ஆனால் அந்த நேரம் என்று பார்க்கும் பொழுது இந்த டெய்லி சோப் அதிலெல்லாம் வந்து இந்த திரை நட்சத்திரங்கள் நடிப்பது வந்து மிகவும் குறைவான காலகட்டத்தில் தான் இவர் முதன் முதலாக அதில் வந்து காலடி எடுத்து வைத்திருந்தார். அதுக்கு பிறகு சின்னத்திரை ராணி என்ற பெயர் கூட அவருக்கு சூட்டப்பட்டிருந்தது.
0: நிச்சயமாக, எப்படி தமிழ் சினிமாவில் பெரிய திரையில் தன்னை நிரூபித்துக் கொண்டாரோ சின்னத்திரையிலும் நிரூபித்துக் கொண்டவர் என்று சொல்லலாம். நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போன்று ஒவ்வொரு காலப்பகுதி தலைமுறைக்கும் வெவ்வேறு விடயங்கள் அறியப்பட்டவர் என்று சொல்லலாம். எப்படி தாய்க்கிழவி இந்த காலத்தில் பேசப்பட்டதோ 80கள் 90கள் என்று வருகின்ற பொழுது கதாநாயகி என்றால் ராதிகா என்று பலரும் கொண்டாடியிருப்பார்கள். அதே நேரத்தில் இந்த 90s ஜெனரேஷன் என்று வருகின்ற பொழுது தொலைக்காட்சி தொடரில் சித்தி என்றால் இப்படிதான் இருப்பான்னு பலரும் கொண்டாடிய ஒரு காலப்பகுதி இருந்தது. இப்படி காலத்துக்கு ஏற்ற வகையில் தன்னை நடிப்பினூடாக நிரூபித்துக் கொண்டவர் என்று சொல்லலாம். குறிப்பாக இப்பொழுது ராடன்ஸ் மீடியா ஒர்க்ஸ் நிறுவனத்தின் மூலம் தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் 10,000 மணி நேரத்துக்கும் அதிகமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் திரைப்படங்களையும் தயாரித்திருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மணிந்திருங்கள். ஒரு மணி வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கக்கூடியதாக இருக்கும் ராதிகா ஸ்பெஷல் உங்களோடு ரெட் கார்பெட் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றது.
2: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோடையை மேலும் குதூகலமாக்க இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு 3 தினங்களும் மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், ஜி தமிழ் சரிகமபா ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். August 21, 22, 23 வெள்ளி, சனி, ஞாயிறு மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிரேட் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீர் 437-860-7002.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
9: எத்திசையும் எங்களிசை. ஈஸ்ட் FM 102.7.

0: நேரம் 11:44 நிமிடம். எஃப்எம் 102 தசமேலின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ராதிகா ஸ்பெஷலாக இன்றைய நாளின் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. நீங்களும் 1 மணி வரை எங்களோடு இணைந்திருக்க முடியும்.
1: இந்த பிரதில் டொரண்டோ சங்கமத்திலிருந்து நாங்களும் தகவல்களை பெற்றுக் கொள்ள இருக்கின்றோம்.
2: டொரண்டோ சங்கமம் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்திருந்தது. இன்றைக்கு 3வது நிறைவு நாளாக இடம்பெற இருக்கிறது. மாலை வேளையிலே கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்க இருக்கின்றன. இப்போது ஒப்பீட்டு அளவிலே வந்து அதுவும் மாலை வேளையிலே வந்து இந்த மலைகள் எல்லாம் நின்று கலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் வசதியாகவே உட்கார்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்க போகின்றது. இன்றைக்கு நிறைவு நாள். இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கும் வளமை போன்று இலவசமான அனுமதி, அதே போன்று இலவசமான பார்க்கிங்கோடு சிறுவர்களுக்கான பவந்தி காசில் இருக்கும் கலை நிகழ்ச்சிகளும் அமெரிக்க போகின்றன. குறிப்பாக எங்களுடைய கலைஞர்களோடு இணைந்து தென்னிந்திய பிரபலங்களான வி எம் மகாலிங்கம், அதே போன்று ரக்ஷிதா, ஜீவன் ஆகியோர் கலந்து கொள்கின்ற இசை நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. இந்த மாலை பொழுதே ஒரு சிறந்த காலநிலையோடு ஒப்பீட்டளவிலே அது வேளையில் நீங்கள் ஒரு குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக கழிப்பதற்கான ஒரு இடமாக காமரோ முற்றவழி இருக்க போகின்றது. மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் சந்திப்புக்கு அருகே இன்றைய நாள் டொரண்டோ சங்கமம் 3வது நிறைவு நாளாக இடம்பெற காத்திருக்கிறது. நீட்டிய நாளும் மழை இருந்த போதும் மழையோ வெயிலோ மக்களும் வந்திருந்தார்கள். நிகழ்வுகளும் சிறப்பாக இடம்பெற்றிருந்தன. இந்த நேரத்தில் இன்றைக்கு ஒப்பீட்டு அளவில் சிறந்த காலநிலை தான் மாலை வேளையில் காணப்பட இருக்கின்றது. ஆகவே நீங்களும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக ஒரு இலவசமான ஒரு நிகழ்வாகவும் இது இடம்பெற இருக்கிறது. இந்த கோடை விடுமுறைக்கு முன்னர் வருகின்ற ஒரு நிகழ்வாகவும் இது இருக்க போகிறது. இது டொரண்டோ சங்கமம் மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் சந்திப்புக்கு அருகே காபிரம் மூற்ற வழியில் இன்றைய நாளும் 3வது நிறைவு நாளாக இருக்க போகின்றது.

0: Weekend East FM 102.7. It's cool.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது.
2: நேற்று ஒரு கரிகாலம் எங்கள் மண்ணன்
1: ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிரவைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
3: மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
4: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 முதல் 8 வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காப்ரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விலையில் 1 வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபுரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388 416-649-6388.
6: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க.

0: நேரம் 11:58 எஃப்எம் 102 தசமேலின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஊடு இணைந்திருக்கின்றீர்கள். ராதிகா ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. நீங்களும் எங்களோடு 1 மணி வரை இணைந்திருக்க முடியும்.
1: அந்த வகையில் ராதிகா அவர்களுடைய திரைப்பயணத்தை பார்க்கும் பொழுது குறிப்பாக சில படங்களை வந்து இன்று வரையிலுமே வந்து நிறைய பேருக்கு ஞாபகத்தில் இருக்கும் படங்களாக இருக்கும். கேளடி கண்மணி எஸ்பி பாலசுப்ரமணியமுடன் இணைந்து நடித்த இந்த திரைப்படத்தில் ஒரு கேன்சர் நோயாளியாக வந்து படம் முழுவதையும் தன் உணர்ச்சி பூர்வமான நடிப்பால் தாங்கி பிடித்திருப்பார். 1990களில் இந்த திரைப்படம் வந்து வெளிவந்திருந்தது.
0: அதே நேரத்தில் நிறைய திரைப்படங்கள் வெளிவருகின்ற காலப்பகுதியில் மிக முக்கியமாக இந்த 1990களில் வெளிவந்த மற்றொரு திரைப்படம் கிழக்கு சீமையிலே. பாரதி ராஜாவின் இயக்கத்தில் விஜயகுமாருக்கு தங்கையாக சீதா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து அண்ணன் தங்கை பாசத்திற்கு இலக்கணமாக திகழ்ந்து கொண்டார்.
1: அதேவேளையில் 1987 அதாவது 80களில் வந்த திரைப்படம் என்று பார்க்கும் பொழுது நீதிக்கு தண்டனை என்ற ஒரு திரைப்படம் மூலியமாக பெண் உரிமை மற்றும் சமூக போராட்டத்தை மையமாக கொண்ட இந்த திரைப்படத்தில் வழக்கறிஞராக நடித்து அசாத்திய திறமையை வந்து வெளிப்படுத்தியிருப்பார்.
0: ராதிகா என்று வருகின்ற பொழுது இந்த 80களை கடந்து பேசிவிட முடியாது என்று சொல்லலாம். 80கள் என்று வருகின்ற பொழுது மிக முக்கியமான பல்வேறு திரைப்படங்களில் நடித்திருப்பார். அந்த திரைப்படங்கள் பற்றியும் நாங்கள் இன்றைய நாளில் உங்களுக்காக தந்திருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த 80s பிளேலிஸ்ட் என்று வருகின்ற பொழுது இடைக்கால பாடல்கள் எப்பொழுதுமே பலருடைய மனதில் இடம் பிடித்துக் கொள்ளும். அந்த பாடல்களும் ராதிகா பற்றி பேசுகின்ற பொழுது அந்த பாடல்கள் இல்லாமல் நிகழ்ச்சியில்லைன்னு சொல்லலாம். அந்த வகையில் நாங்களும் அந்த காலப்பகுதியில் வந்து நிறைய பாடல்களை இன்றைய நாளும் தந்திருக்கின்றோம். தொடர்ந்து பிணைந்திருங்கள். 1 மணி வரை உங்களோடு ரெட் காப்பட் நிகழ்ச்சி ராதிகா ஸ்பெஷலாக இணைந்திருக்கப் போகின்றது. நேரம் இப்பொழுது 12 மணி.

0: நேரம் 12:05 102 தசமுகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். ரெட் கார்பெட் நிகழ்ச்சி ராதிகா ஸ்பெஷலோடு உங்களோடு இணைந்திருக்கின்றது.
1: இன்றும் ஆப்டிமார்ட் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா சேலில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ப்ளூ பிளாக் லென்சஸ் ஃபார் கம்ப்யூட்டர் யூஸ் ஃபார் சில்ட்ரன் வித் ஓர் வித்வுட் ஆர்எக்ஸ் ஹாஃப் பிரைஸ் நேம் பிராண்ட் ஃப்ரேம்ஸ் ஆல் பிராண்ட் சன்கிளாசஸ் சூப்பர் டீலில் கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்து கண்ணாடிகளை உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். இன்று மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கில் அமைந்துள்ள ஆப்டிமார்ட்டில் காலை 10 முதல் மாலை 5 வரை மெகா சேல் 416-297-9903.
0: ராதிகா ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நிறைய விடயங்கள் ராதிகா பற்றி பேசுகின்ற பொழுது சொல்லிக்கொண்டே போகலாம் என்று சொல்லலாம். ராதிகா பற்றி பேசுகின்ற பொழுது முதன் முதல் என்று சொல்லி நிறைய விடயங்களை முதல் முயற்சியில் செய்திருக்கின்றார். குறிப்பாக தன்னுடைய சொந்த தயாரிப்பு தொடர்களுக்காக இந்த தொலைக்காட்சி தொடர்கள் என்று வருகின்ற பொழுது பெரிய திரையிலிருந்து சின்ன திரையில் வருகின்ற அந்த காலப்பகுதியில் வந்து தன்னுடைய சொந்த தயாரிப்பு தொடர்களுக்காக முதன் முதல்ல லண்டன், ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து போன்ற வெளிநாடுகளுக்கு சென்று பிரம்மாண்டமான படப்பிடிப்புகளை நடத்தி கொண்ட பெருமை இவருக்கு இருக்கின்றது என்று சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் நேரடி ரியாலிட்டி ஷோ என்று வருகின்ற பொழுது கூட நிறைய விடயங்களை செய்திருக்கின்றார்.
1: ஆமாம், நேரடி ரியாலிட்டி ஷோக்களையும் கூட தனக்கான ஒரு இடத்தை இவர் பிடித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் தமிழ் என்று மட்டுமில்லாமல் வேற்று மொழிகளிலும் கூட இந்த மாதிரியான இந்த ரியாலிட்டி ஷோஸ்ல வந்து அதுக்கான தன்னுடைய இடத்தை அவர் பிடித்திருந்தார் என்று கூறிக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இந்த சின்னத்திரையில் வருகின்ற தொலைக்காட்சி தொடர்களிலே வந்து முதன் முதலாக நீங்க சொன்ன மாதிரி இந்த வெளிநாடுகளுக்கு போய் ஷூட் பண்றது அப்படின்றது வந்து அவருடைய ப்ரொடக்ஷன்ல தான் முதன் முதல்ல நடந்ததாம். இந்த நார்மலா வந்து இந்த சின்ன சின்ன நிகழ்ச்சிகள்ல கூட இந்த மாதிரியான ஒரு முயற்சியை வந்து எடுத்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவருடைய தயாரிப்பு நிறுவனம் மூலியமாக இந்த முயற்சி முதன் முறையாக அதுவும் சின்னத்திரையில் எடுக்கப்பட்டிருந்தது.
0: நிச்சயமாக ஒரு திரைப்படத்துக்கு இணையான பெரிய திரைகளுக்கு இணையான ஒரு படப்பிடிப்பு இந்த தொலைக்காட்சி தொடர்களையும் செய்து கொண்டவர் என்று சொல்லலாம். அது மட்டுமல்லாது மீண்டும் ஒரு காதல் கதை 90களில் வெளிவந்து கொண்ட திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பு மற்றும் கதை உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றிக் கொண்டார் என்று சொல்லலாம். இது இயக்குனர் ஆவதற்கான ஒரு முயற்சியாக கூட அந்த காலகட்டத்தில் பார்க்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இணைந்திருங்கள் 1 வரை ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு.

0: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
1: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Dikumidiyal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்டரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்டரிங். 416-626-8421. 416-626-8421.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
0: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே. 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 August 13 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 21 வெள்ளி பூங்காவனம், August 25 செவ்வாய் சப்பரம், August 26 புதன் தேர், August 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 416-731-8453.
9: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
10: I'm very happy. Start music.
11: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் ரெட் கார்பெட்டின் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட்.
12: திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க.
13: நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க.
12: ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்,
13: போட்டே ஆகணும்.
14: பாக்கியராஜ் வந்து அவர் டைரக்ட் ஆகும் போது அவர் சொன்னார், படம் முடிய போது நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஏன்னா அந்த டப்பிங்க்கு வந்து டைரக்டர் எல்லாருமே ஒரு சின்ன டவுட் என்னுடைய குரல். ஏன்னா நான் ரொம்ப மழலையாக தமிழ் பேசுவேன். லா லா லா லா ஒன்றும் வராது, இன்னும் வராதுன்னு வச்சுக்கோங்க. பட் அது வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, எல்லாரும் இந்த நான் தமிழ் பேசுனா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தே ஹேட் அ லிட்டில் ஆசலேஷன் ஆன் தட். அப்போ பாக்கியராஜ் தான் சண்டை போட்டார், இல்லை சார் இந்த புண்ணில் பேசுனா தான் கரெக்டாக இருக்கும், ஒரு சரோஜாதேவி வந்து எப்படி மழலையாக பேசுகிறாங்க அந்த மாதிரி அவங்களும் அந்த மாதிரி தானே அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன டப்பிங் வந்து பேசினோடனே எல்லாருக்கும் அது பிடிச்சிருந்தது.

0: போல பொங்குற மனசு பாடாதோ. உங்கர சந்து சொல்லாச்சு, பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு. காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ.
1: நேரம் 12:20 எஃப்எம் 102 தசமேளினூடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களோடு ரெட் கார்பெட் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றது. பெஸ்ட் ஆஃப் த பெஸ்டாக கிழக்கே போகும் ரயில் உங்களுக்காக அந்த திரைப்படம் பற்றி தந்திருந்தோம். குறிப்பாக இந்த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்னு பார்க்கின்ற பொழுது ராதிகா நிறைய திரைப்படங்கள் பெஸ்டாக இருக்கும். நிறைய திரைப்படங்கள் தனித்துவமான கதையோடு வந்திருக்கும். இந்த கிழக்கே போகும் ரயில் என்றது அவருடைய முதல் திரைப்படமாக இருக்கின்றது. தமிழ் சினிமாவின் நாயகிகளில் தனக்கென ஒரு தனியிட உருவாக்கி கொண்ட ராதிகா அவர்கள் அவருடைய ஆரம்ப கால திரைப்படம் முதல் திரைப்படத்திலேயே ரசிகர்களின் மனதில் நீங்காத ஒரு முக்கியமான இடத்தை பிடித்துக் கொண்டார் என்று சொல்லலாம். இந்த கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தின் ஊடாக 1978 பாரதி ராஜா அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படம் கிராமத்து மண்வாசனையையும் காதலின் அழகையும் மனிதர்களின் உணர்வுகளையும் இயல்பாக திரையில் பதிவு செய்தது என்று சொல்லலாம். இதில் ராதிகா பாஞ்சாலி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அந்த 80s என்று வருகின்ற பொழுது பல நடிகைகள் வந்து நடித்திருந்தாலும் கூடுதலாக டப்பிங் பாவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தனக்கான அந்த தனித்துவமான தமிழ் என்று சொல்லலாம், அந்த சிறுபிள்ளைக்கு இருக்கக்கூடிய தமிழில் அந்த திரைப்படத்தில் தானாகவே பேசியிருந்தது பலருடைய வரவேற்பை பெற்றுக்கொண்ட ஒன்றாக கூட இருந்திருக்கின்றது.
2: ஆமாம், டப்பிங் என்று பேசும் பொழுது அவர் தனக்கான டப்பிங்கை வந்து அந்த நேரத்தில் பேசியிருந்தார் சொல்லியிருந்தீங்க. அது மட்டுமல்லாமல் காலகட்டத்தில், அதாவது இப்போ வேறு வேறு திரைப்படங்களில் வேறு வேறு நடிகைகளுக்கும் கூட அந்த 80s 90s காலகட்டத்தில் ராதிகா அவர்கள் வந்து தன்னுடைய குரலை வந்து கொடுத்திருந்தார், அதாவது பின்னணி குரலாக பணியாற்றியிருந்தார். இது மாத்திரம் அல்லாமல் இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் சொல்லுவேன், அந்த ஒரு சின்ன பிரேக்குக்கு பிறகு மீளவும் ஒரு இரண்டாம் கட்ட திரைப்பயணம் அவருக்கு வந்த ஒரு நல்ல பேரையும் நல்ல வாய்ப்புகளையும் தேடித்தந்தது. முக்கியமாக வலுவான குணச்சித்திர வேடங்களில் நடிப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருந்தது. அந்த கதாநாயகி என்ற பிம்பத்தை தாண்டி அம்மா, அண்ணி மற்றும் முக்கிய கதாபாத்திரங்களில் வந்து நடிக்க தொடங்கியிருந்தார். சமீபத்திய வெற்றி படங்கள் என்று பார்க்கும் பொழுது தங்கமகன், நானும் ரவுடிதான், தர்மதுரை, வெந்து தணிந்தது காடு, லவ் டுடே போன்ற படங்களில் இவரது இயல்பான மற்றும் அதிரடியான கதாபாத்திரங்களால் இளைய தலைமுறை ரசிகர்களையும் வந்து கவர்ந்திருந்தார்.
1: அது மட்டுமல்லாது, இந்த நாங்கள் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் பற்றி பேசுகின்ற பொழுது கிழக்கே போகும் ரயில் அந்த முதல் திரைப்படத்திலேயே புதுமுக அறிமுகம் என்று சொல்கின்ற பொழுது ராதிகா தன்னுடைய இயல்பான நடிப்பினூடாக ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து கொண்ட ஒரு திரைப்படமாக அந்த திரைப்படம் இருந்தது. அது மட்டுமல்லாது பாரதி ராஜா அவர்களுடைய கிராமிய காட்சி அமைப்பாக இருக்கட்டும், இளையராஜா அவர்களுடைய இனிமையான இசையாக இருக்கட்டும், கிராமத்து மனிதர்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் கதைக்களமாக இருக்கட்டும், இவை அனைத்தும் வருகின்ற பொழுது ராதிகாவின் இயல்பான நடிப்பு இந்த கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்துக்கு மறக்க முடியாத படைப்பாக மாற்றியிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது அந்த திரைப்படத்துக்கான மிக முக்கியமான இடத்தை மக்கள் மனதில் பெற்றுக் கொடுத்தமையும் குறிப்பிடத்தக்கது. ராதிகாவின் முதல் படத்திலேயே வெளிப்பட்ட அந்த இயல்பான

FM 102.2 ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் கொயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில்

0: ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒரு வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஓர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. இப்போது 2500 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கபன் ஸ்டீல்ஸ் புளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599.
1: நேரம் 12:29. ராதிகா ஸ்பெஷல் ரெட் காப்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ராதிகாவினுடைய இந்த தயாரிப்பு நிறுவனம் மூலம் பல பெண் கலைஞர்கள், பெண் எழுத்தாளர்கள் மற்றும் பெண் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு திரையுலகில் வாய்ப்பளித்து ஊக்குவித்திருக்கின்றார். முக்கியமாக பெண்கள் நலம், கல்வி மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சார்ந்த பல விழிப்புணர்வு பிரச்சாரங்களிலும் கூட அவர் பங்கேற்றிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் அவர் நடித்த முக்கியத்துவம் அவருடைய கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த எல்லா கதாபாத்திரங்களுமே வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லும் கதாபாத்திரங்களாகவே அமைந்திருக்கின்றன.
0: அது மட்டுமல்லாது இந்த 80s என்று பார்க்கின்ற பொழுது அந்த காலகட்டத்தில் இருந்த மிக முக்கியமான நடிகர்களோடு இணைந்து மிக முக்கியமான திரைப்படங்களையும் தந்திருக்கின்றார் என்று சொல்லலாம். விஜயகாந்துடன் இணைந்து கூட பல்வேறு வெற்றி கூட்டணி திரைப்படங்கள் வந்திருந்தது. குறிப்பாக அம்மன் கோயில் கிடைக்காலே, நினைவே ஒரு சங்கீதம் இப்படியான பல திரைப்படங்கள் மிகப்பெரும் வெற்றியை பெற்றுக்கொண்டது என்று சொல்லலாம். குறிப்பாக அந்த காலப்பகுதியில் வந்த திரைப்படங்கள் முன்னணி நடிகர்களோடு புதுமுகமாக அறிமுகமாகின்ற பொழுது அந்த காலத்தில் இருந்த முன்னணி நடிகர்களோடு இணைந்து முக்கியமான திரைப்படங்களில் வாய்ப்பினை பெற்றுக் கொண்டவர் ராதிகா என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு மணி வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். நேரம் இப்பொழுது 12:30.
2: East FM. 102.7. Weekend East FM. Greatest radio station. East FM. Tamil. Seidigal.

0: கனடாவில் வங்கிகள் மற்றும் நிறுவனங்களில் மோசடி தடுப்பு விசாரணையாளர்களிடம் பெயரில் இடம்பெறும் மோசடிகள் தொடர்பில் கனடிய மோசடி தடுப்பு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் கனடிய மோசடி தடுப்பு மையத்தின் அலுவலர்கள் என குறிப்பிட்டுக்கூட மோசடி முயற்சிகள் இடம்பெறுவதாக அது சுட்டிக்காட்டியுள்ளது.
1: அமெரிக்க டிரம்ப் நிர்வாகத்துடன் இடம்பெற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்களிலிருந்து கனடா வெளியேறிய நிலையில் இப்பேச்சுக்களின் போது கனடா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக உணர்வதாக பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். தாக்குதலை அடுத்து போர்தான் ஆரம்பிக்கும் என கூறியுள்ள அவர், அமெரிக்காவுடன் பொருளாதார போர் ஆரம்பித்துவிட்டதாகவும் சூளுரைத்துள்ளார். மறுபுறத்தில் அமெரிக்காவின் மாநிலமாக மாற மறுக்கும் கனடா அமெரிக்க மாநிலம் ஒன்றின் அனுகூலங்களை பெற நினைப்பதாக டொனால்ட் டிரம்ப் மீண்டும் சீண்டியுள்ளார்.
0: தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இந்தியாவின் பிரதமராக உயர்வார் என தாவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த நிலையில் அவர்கள் இன்னும் ரசிகர் மனப்பான்மையிலேயே உள்ளதாக காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். ராகுல்காந்தியை பிரதமர் வேட்பாளராக தாவேகவினர் முன்மொழியாதமை தொடர்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், தாவேக ஆட்சி அமைக்க முதலில் ஆதரவளித்தது காங்கிரஸ்தான் எனவும், ராகுல்காந்தி ஆதரவளிக்காவிட்டிருந்தால் மத்திய பாஜக அரசு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஆக்கியிருக்கும் என்று கூறியுள்ளார்.
1: இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை எழுப்பிய கேள்விகளுக்கு அரசாங்கம் உரிய பதில்களை வழங்கியுள்ளதாக வெளிவிகார அமைச்சர் விஜய் தஹேர் தெரிவித்துள்ளார். காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் நட்டஈடு அலுவலகம் ஆகியவற்றின் செயற்பாடுகளை அரசாங்கம் வலுப்படுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: Weekend East FM 102.7 It's cool.

0: Weekend Vibration. East FM 102.7. புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 416-8-9552.
2: அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியுற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
2: 416-788-2426. 416-788-2426.
4: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள். 416-297-7777.
0: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம், 905-554-5890.
6: ஸ்காபரோவில்
7: அகரம் சில்க்,
6: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
7: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
6: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
6: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
8: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

மங்கை உரு கங்கை நதி உலகினில் துள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

0: FM 102 தசமேளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM உங்களோடு ரெட் கார்பெட் நிகழ்ச்சியை இணைந்திருக்கின்றது. ராதிகா ஸ்பெஷலாக நிகழ்ச்சி பல்வேறு விடயங்களை இன்றைய நாளும் உங்களோடு பகிர்ந்திருந்தது. நிறைய இடைக்கால பாடல்கள் இன்றைய நாளில் உங்களுக்காக தந்திருந்தோம். என்ன ராதிகா பற்றி பேசுகின்ற பொழுது அந்த பாடல்கள் இல்லாமல் நிகழ்ச்சி இல்லைன்னு சொல்லலாம். ஆரம்பத்திலிருந்து பல முக்கியமான பாடல்களும் நிகழ்ச்சி உங்களுக்காக தந்திருந்தது.
1: அந்த வகையில் இன்றைய நாள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீளவும் இதே மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் இன்னும் ஒரு பிரபலத்துடன் உங்களை நாங்களும் சந்தித்துக் கொள்ள இருக்கின்றோம்.
0: அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் 11 மணியிலிருந்து 1 மணி வரை ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம் என்றதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இதுவரை நேரம் எங்களோடு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
1: சஹானா லிங்கநாதன்
0: என்றும் உங்கள் அன்பின் TS கோகுலின் நன்றி வணக்கம். நேயர்களை தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு உங்களோடு சஞ்சயன் மற்றும் சுரேகா இணைந்திருப்பார்கள். தொடர்ந்து வீக்கெண்ட் ஈஸ்ட் FM மூடு இணைந்திருங்கள்.

0: Weekend East FM 102.7. It's cool.
1: கோடையை மேலும் குதூகலமாக்க இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேர் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், ஜி தமிழ் சரிகம ப ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசைட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
2: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV Kalayam 0% Retail Finance Cheyyungal Anithu Trim 2026 Nissan Kicksum 0% Finance Rate 2025 Nissan Leaf Electric Vahanangalai 0% Lease Mattum Finance Rate Il Peralam 2025 Infiniti QX50 Kal 0% Finance and Lease Rate Il Kaathirukkindrana Completely Redesigned 2026 Nissan Sentra Kalayam Vandhu Paarungal Anithu Vahana Kolvanavugalukkum 4 Oil Changes Ilavasam Tamilil Pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960
3: பதினாறு வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
4: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
4: 416-461-6401.
5: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோற்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
6: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
7: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
7: பூவே பூவே பெண் பூவே,
6: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா?
2: ஒரு கேள்வி, ஆறு பதில்கள்.
1: வந்து இப்ப நான் என்ன கூட சொல்றது?
2: எட்டு கயிர்களோடு உங்களை சிகரத்தில் ஏற்றி அழகு பார்க்க ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் வருகிறது சிகரம் தொடு.
3: இதெல்லாம் எப்படி?
1: எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகும்டா.
2: சிகரம் தொடு.

0: நன்றி கோகுலன் மற்றும் சகானா, இனிமையான வணக்கம் முடிஞ்சுங்களே. வணக்கம் சுரேகா.
1: வணக்கம் சஞ்சயன், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: சரி, 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 வருடம் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை சிகரம் தொடர் நிகழ்ச்சி மூலமாக இஸ்டெஃபமில் நேர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. என்றும் நாங்கள் 8 கயிர்களை வலமை போல் கொண்டு வந்திருக்கின்றோம். எங்களுடைய கடமை நாங்கள் சரியாக செய்யணுமா இல்லையா?
1: கண்டிப்பா.
0: அந்த கடமைக்காக நாங்கள் சரியாக நேரத்துக்கு வந்திருக்கின்றோம். அதே போலவே 8 கயிர்களும் தாராளமாக இருக்கின்றது, அதே போல தயாராக இருக்கின்றது. நீங்களும் 8 நேயர்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. 3 மணி வரையிலும் 8 நேயர்களோடு இணைந்து 8 பேர் இணைந்து கொண்டு வெற்றி பெற்று சிகரம் தொட்ட பாடலை கேட்கலாம். நீங்க கெப்பை ஃபில் பண்ணணும்.
1: நாங்கள் கேள்வி இரண்டு தடவைகள்
0: சொல்வோம். அந்த கேள்வியை அறிந்து கொண்டு 15 வினாடிகளுக்குள் நீங்களும் நாங்களுமாக இணைந்து அந்த பதிலை சரியாக சொல்லி உங்களை சிகரத்தில் ஏற்றி சிகரம் தொட்ட பாடலை உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். எனவே அழைத்து இணைந்து கொள்ளலாம்.
1: 416-554-4040.
0: 17 டிகிரி செல்சியஸ் ஆகட்டோனோ இருக்கிறது, 16 உணர்கின்றோம். பாத்தீங்களா, எப்படி குறைஞ்சிட்டு வெதர். ஆனா நல்லா இருக்கு,
1: நல்லா இருக்கு.
0: அதே போலவே பிற்பகல் வேலை 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நள்ளிரவு வேலை 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வெப்பநிலை இருக்கும் என்று எதிர்பார்கள் தெரிவிக்கின்றது. நாளை நாள் திங்கட்கிழமை மழையுடன் கூடியிருப்பதாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் தெரிவிக்கின்றது. 20 டிகிரி செல்சியஸ் அதை கூடிய வெப்பநிலை, அதை குறைந்த வெப்பநிலை 16 டிகிரி செல்சியஸ்.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த விதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை.
0: 102.7 மூலமாக எமது வானொலி நிகழ்ச்சிகளை நேரடியாக கேட்கலாம். இதை தவிர ESTFM.ca இருக்கின்றது. இதை தாண்டி ஆண்ட்ராய்டு iOS இயங்குதளத்தை பயன்படுத்துகின்றவர்கள் எமது இலவச ஆப்பினை தரவிறக்கம் செய்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். Facebook, Instagram, TikTokல ESTFM தமிழ், யூடியூபில் ESTFM 102.7.
1: அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, ESTFM 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: போகிறாய்.
1: என்ன சொல்ல போகிறாய்? நியாயமா?
2: கேள்வியைத்தான் சொல்ல போகின்றோம். நியாயமாக
1: அதே எதிர்பார்க்கறாங்க. நியாயமா ஏதாவது சொல்லுவீங்களா அப்படி என்று?
2: அதுதான் நாங்க கேள்வியே சொல்லுவோம். நீங்க நம்பரை தெரிவி செய்தான் நாங்கள் கேள்வியே சொல்லுவோம். அவ்வளவுதான் சொல்ல ஏழு
1: உற்சாகத்தை காணலையே.
2: நாங்க நல்ல உற்சாகமா
1: பலமா நாங்க எதிர்பார்க்கிறோம்.
2: அப்படியா?
1: 1:09 நிமிடம் சிகரம் தொடு கேடு கொண்டிருக்கிறோம். நீங்களும் சிகரத்தை தொடலாம். அதற்கு அதே ஃபார்மேட் தான், மாற்றுகிறது இல்லை, மாற்றம் இல்லை. எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொண்டு கயிற்று இலக்கத்தை தெரிவு செய்யலாம். கேள்வியை சொல்வோம் 2 தடவைகள். பதிலை நீங்களும் நாங்களுமாக இணைந்து சொல்லி சிகரத்தில் ஏற்றிவிட்டு அந்த பாடலை தருவோம். இணைந்து கொள்ளலாம். 4164544040 வழியாக.
2: இன்று ஆப்டிமார்ட் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா சேலில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ப்ளூ பிளாக் லென்சஸ் ஃபார் கம்ப்யூட்டர் யூஸ் சில்ட்ரன்ஸ் வித் ஆர் வித்தவுட் RX ஹாஃப் ப்ரைஸ் நேம் பிராண்ட் ஃப்ரேம்ஸஸ் ஆல் பிராண்ட் சன்கிளாசஸ் சூப்பர் டீல்ஸில் கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்து கண்ணாடிகளை உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். இன்று ஞாயிற்றுக்கிழமை மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கில் அமைந்துள்ள ஆப்டிமார்டில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மெகா சேல். 4162979903.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சரை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவையும் உள்ளன. 80 ஃபின்ச்டன் ஸ்கேர், ஃபின்ச்டன் ஃபின்ச்டன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். சிகரம் தொடுக்கடு கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
2: 4165544040.

0: பாட்டு நாள விஷயம் அனுபவம் மிக்க பார்பர்ஸ் மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன் தரமான ப்ராடக்ட்ஸ் நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். The Chop Shop Barbers, 2901 Markham Road, Markham and McNichol, Markham Convention Centre Plaza, 416-335-6444, 416-335-6444.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்.
2: என்னது?
1: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
4: 416-900-4599.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
8: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரி?
9: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
8: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
10: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
11: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே? வீக்கெண்ட் ஈஸ்ட் FM தமிழ் 102.7.

0: சுரேகா, இது இந்த இந்த பாட்டு எந்த ஹீரோக்கு நீங்க மேட்ச் பண்ணுவீங்க? எந்த ஹீரோக்கு இப்படி ஒரு பாட்டு இருந்தா நல்லா இருக்கும்?
1: தனுஷ்.
0: தனுஷா? ஆனா இது யாருக்கு தெரியுமா அந்த பாட்டு?
1: தெரியலையே.
0: என்னன்னு சொல்லப்படாது. மண்டாடி படத்துல இருந்து இந்த பாட்டு. 1:22 சிகரம் தொடுவதற்கு எடுக்கொண்டிருக்கிறோம். சிகரத்தை தொடுவதற்கு நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். சுவாரஸ்யமாக அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: இன்றும் ட்ரோனோ சங்கமம் சங்கமிக்கின்றது. எனவே அதை பற்றிய மேலதிகமான தகவல்களை அங்கிருந்து கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: டொரோண்டோ சங்கமம் இன்றைக்கு 3வது நிறைவு நாளாக தொடர் இருக்கின்றது. இப்போது சாவடிகளிலே அதற்கான ஆயத்தங்கள் எல்லாம் ஆரம்பமாகி இருக்கின்றன. மாலை வேளையிலே வந்து கலை நிகழ்ச்சிகள், அதே போன்று வர்த்தக சாவடிகள், உணவுச் சாவடிகள் என்று சொல்லி எல்லாமே உங்களோடு சங்கமிக்க இருக்கின்றது. இன்றைக்கு 3வது நிறைவு நாளாக இருக்க போகிறது. வெள்ளிக்கிழமை ஆரம்பித்த இந்த நிகழ்வு இன்றைய நாள் தொடருகின்றது 3வது நாளாக. அதுவும் அனுமதி எல்லாமே இலவசம், அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம், சிறுவர்களுக்கான பவுன்சி காசலும் இலவசமாக இருக்க போகிறது. மாலை வேளையில் நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் உங்களோடு இணைந்து கொள்ள போகிறது. ஏராளமான தென்னிந்திய கலைஞர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். நேற்றைய நாளும் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இடம்பெற்றிருந்தது, இன்றைய நாளும் தொடர இருக்கின்றது. எங்களுடைய கலைஞர்களோடு இணைந்து குறிப்பாக வந்து தென்னிந்தியாவிலிருந்து வந்திருக்கின்ற பிரபலமான VM மகாலிங்கம், ஜீவன் மற்றும் ரக்ஷிதா சுரேஷ் ஆகியோர் உங்களோடு கலந்து கொள்ள போகின்றார்கள். பல பிரபலமான இனிமையான பாடல்கள் எல்லாம் நேரடியாக அவர்கள் பாடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இன்றைய நாளும் ஆகவே நீங்களும் குடும்பத்தோடு குதூகலமாக இணைந்து கொள்வதற்கு கோடையிலே இந்த வார இறுதியிலும் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு காத்திருக்கின்றது. முற்று முழுதாக இலவசமாக, அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம், அதே போன்று சிறுவர்களுக்கான இந்த பவுன்சி காசல் இலவசம், சிறந்த டீலை தருவதற்கு வணிக சாவடிகள் கூட காத்திருக்கின்றன. உணவுச் சாவடிகள் சுட சுட சுவையான உணவுகளோடு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அதே வழியிலே பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு

காண வாய்ப்பும் காத்திருக்கின்றது. அதே வேளையில் இந்த ட்ரோனோ சங்கமம் இன்றைக்கு மூன்றாவது நாளாக தொடர இருக்கின்றது. மாலைவரையில் சிறந்த ஒரு காலநிலையும் வரும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் கொஞ்சம் ஏர்லியாக வந்து இந்த மழையெல்லாம் மூட்டை கட்டி மாலை வேளையிலே சிறப்பாக இருக்க போகிறது காலநிலை. ஆவி நீங்களும் இந்த வார இறுதியை சிறப்பாக கொண்டாடுவதற்கு குடும்பத்தோடு வரலாம் குதூகலமாக. இது வந்து ட்ரோனோ சங்கமம் முற்றுமுழுதாக இலவசமான ஒரு நிகழ்வு. பார்க்கிங் அனுமதி என்று சொல்லி எல்லாம் இலவசம். இது சிறுவர்களுக்கான பவுன்சி காசுலும் இலவசம். இது வந்து மோர்னிங் சைட் அண்ட் பிங்க் சந்திப்பு கருகே காபரோ முற்றவழியில் ட்ரோனோ சங்கமம் 2026.

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ, ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ, ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவில் வங்கிகள் மற்றும் நிறுவனங்களின் மோசடி தடுப்பு விசாரணையாளர்கள் எனும் பெயரில் இடம்பெறும் மோசடிகள் தொடர்பில் கனடிய மோசடி தடுப்பு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் கனடிய மோசடி தடுப்பு மையத்தின் அலுவலர்கள் என குறிப்பிட்டு கூட மோசடி முயற்சிகள் இடம்பெறுவதாக அது சுட்டிக்காட்டியுள்ளது.
2: அமெரிக்க டிரம்ப் நிர்வாகத்துடன் இடம்பெற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்களிலிருந்து கனடா வெளியேறிய நிலையில் இப்பேச்சுக்களின் போது கனடா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக உணர்வதாக பிரதமர் மார்க்கானி தெரிவித்துள்ளார். தாக்குதலை அடுத்து போர்தான் ஆரம்பிக்கும் என கூறியுள்ள அவர், அமெரிக்காவுடன் பொருளாதார போர் ஆரம்பித்து விட்டதாகவும் சூளுரைத்துள்ளார். மறுபுறத்தில் அமெரிக்காவின் மாநிலமாக மாற மறுக்கும் கனடா அமெரிக்க மாநிலம் ஒன்றின் அனுகூலங்களை பெற நினைப்பதாக டொனால்ட் டிரம்ப் மீண்டும் சீண்டியுள்ளார்.
1: தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இந்தியாவின் பிரதமராக உயர்வார் என தவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த நிலையில் அவர்கள் இன்னும் ரசிகர் மனப்பான்மையிலேயே உள்ளதாக காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் விமர்சித்துள்ளார். ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக தாவேக்காவினர் முன்மொழியாதமை தொடர்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், தாவேக்கா ஆட்சியமைக்க முதலில் ஆதரவளித்தது காங்கிரஸ் தான் எனவும், ராகுல் காந்தி ஆதரவளித்திருக்காவிட்டால் மத்திய பாஜக அரசு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஆக்கியிருக்கும் என்றும் கூறியுள்ளார்.
2: இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை எழுப்பிய கேள்விகளுக்கு அரசாங்கம் உரிய பதில்களை வழங்கியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் நட்ட ஈடு அலுவலகம் ஆகியவற்றின் செயற்பாடுகளை அரசாங்கம் வலுப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி. The best mutton roll in town. Sun City Plaza, Scarborough. 416-535-2323.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. Novinger Insurance Corporation.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். 416-821-0462. 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 East FM.ca.

0: 1:44 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: நல்லா இருக்கு. நல்ல வெதர் சாப்பிட்டு குட்டி தூக்கம் போடுறாங்களுக்கு இது நல்லா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டு வர்றேன்.
0: இப்படியான பாட்டுக்களை தான் நாங்களும் தெரிஞ்செடுத்து போடுவோம்.
1: சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிகரத்தை நீங்கள் தொடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் கயிற்றை தெரிவு செய்ய வேண்டும். அந்த இலக்கத்துக்கு ஏற்ற கேள்வியை நாங்கள் சொல்வோம். அந்த 15 வினாடிகளுக்குள் நீங்கள் சொல்லலாம். ஆக்சுவலாக 15 வினாடி என்றால் 7:30 தான். ஆனால் இருந்தாலும் இப்போ நாங்கள் அந்த அளவுக்கு டைம் எடுக்க மாட்டோம் பாருங்க. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட டைம் வருதுன்னு வைங்களேன்.
0: சில நேர்கள் நமக்கு அந்த டைமே தாரதில்லை.
1: டொரண்டோ சங்கமம் பற்றிய மேலதிகமான தகவல்களை நாங்கள் அங்கிருந்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: டொரண்டோ சங்கமத்திலிருந்து நாங்களும் நேரடியாக இணைந்திருக்கின்றோம். காபரோவிலே மார்னிங் சைட் அண்ட் பிச் சந்திப்புக்கு அருகே இருக்கின்ற காபரோ முற்றவழியில் தான் இன்றைக்கு 3வது நிறைவு நாளாக டொரண்டோ சங்கமம் தொடர இருக்கின்றது. அதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மாலி வேளையிலே இசை நிகழ்ச்சி, அதே போன்ற ஏராளமான வணிக சாவடிகள் நிறைந்திருக்கின்றன, உணவுச் சாவடிகள் இருக்கின்றன, எல்லாமே வந்து தயாராகி கொண்டிருக்கின்றன. வணிக சாவடிகள்ல வந்து நீங்கள் சிறந்த விலைகள்ல பொருட்கள் எல்லாம் பெற்றுக் கொள்ளலாம். ஆடை ஆபரணங்கள் சொல்லி ஏராளமான பொருட்கள் இருக்கின்றன. அதே போன்று உணவுச் சாவடிகள் விதவிதமான சுட சுட சுவையான உணவுகளோடு தயாராக இருக்கின்றன. அதே வேளையில் பிரம்மாண்டமான அரங்கத்திலே வந்து மாலை வேளையில் இசை நிகழ்ச்சிகளும் உங்களை கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களை மகிழ்விக்க தயாராக இருக்கின்றன. இன்றைய நாளும் நேற்றைய நாளும் சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. 2 நாட்கள் சிறப்பாக இடம்பெற்றிருந்தன, இன்றைக்கும் தொடரப்போகின்றது. அதே வேளையிலே இன்றைக்கு வந்து தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பிரபல பாடகர்களான ஜீவன் மற்றும் ரக்ஷித் ஆகியோரும் உங்களை மகிழ்விப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இதையும் தாண்டி இது எல்லாமே வந்து இலவச அனுமதியோடு நடைபெறுகின்ற ஒரு விழாவாக இருக்கின்றது. டொரண்டோ சங்கமம் அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம், அதே போன்று சிறுவர்களுக்கான பவுன்சி காசல் எல்லாம் இலவசமாக இருக்க போகிறது. ஆகவே முற்று முழுதாக இந்த கோடை விடுமுறையை வந்து பாடசாலைகள் ஆரம்பிப்பதற்கு இன்னொரு சில வாரங்கள் இருக்கின்றது. அதற்கு முன்னர் நீங்கள் குடும்பத்தோடு குதூகலமாக கொண்டாடுவதற்கு ஒரு வாய்ப்பு டொரண்டோ சங்கமம். நீங்களும் வரக்கூடிய இடமாக இருக்க போகிறது. மாலை வழியில் களை கட்ட இருக்கின்றது எல்லாமே. அதிலும் இன்னும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை காத்திருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இங்கே ராஃபல் டிக்கெட்ஸ் இருக்கின்றன. அதை பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் ஒரு காரணி வெல்வதற்கான வாய்ப்பு இன்றைக்கு காத்திருக்கின்றது. அதையும் தாண்டி 5 ஃப்ரீ டோயிங் வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்க போகின்றன, அதிர்ஷ்ட வாய்ப்புகள். அதே வழியில் 5 ஆயில் சேஞ்சஸ், ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுக்கான வாய்ப்புகள் என்று சொல்லி இப்படி அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிறையவே இருக்கின்றன. இந்த ராஃபல் டிக்கெட்டில் பெற்று நீங்கள் அதில் கலந்து கொள்ளும் போது, அதிர்ஷ்ட லாபம் சீட்டில் போய் கலந்து கொள்ளும் போது இந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு காத்திருக்கின்றன. ஆகவே இன்று மாலை அது சிறந்த காலநிலையும் கூட வரும் ஒப்பற்றளவில் அப்படின்னு சொல்லியும் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே மாலையில் வந்து நீங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு இன்றைய நாளும் டொரண்டோ சங்கமம் 3வது நிறைவு நாளாக இருக்க போகிறது. இது வந்து நீங்கள் பொது போக்குவரத்துகளிலும் இலவாகவே வந்து கொள்ளக்கூடியதான ஒரு பிரதான வீதியில் தான் மார்னிங் சைட் அண்ட் பிச் சந்திப்புக்கு அருகே இருக்கின்றது. வாகனங்கள்ல வரும்போதும் இலவசமான பார்க்கிங் உங்களுக்கு இருக்கின்றது. அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம், கிட்ஸுக்கான இந்த பவுன்சி டாஸ்லும் இலவசம். ஆகவே மகிழ்ச்சியாக நீங்கள் கொண்டாடி கொள்வதற்கு டொரண்டோ சங்கமம் 2026.
1: 1:47 சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நிதி எங்களோடு இருக்கின்றார். வணக்கம் நிதி.
3: வணக்கம.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும்
0: நல்ல சுகமா இருக்கிறோம். இந்த கைட்ட தெரிவு செய்ய போறீங்க இன்றைக்கு. ஃபீஃபா உலக கிண்ணத்தை வென்ற நாடுகள் 6 சொல்லுங்கள். ஃபீஃபா உலக கிண்ணத்தை வென்ற நாடுகள் 6 சொல்லுங்கள்.
1: நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். இங்கிலாந்து,
3: பிரான்ஸ்,
1: ஜெர்மனி,
3: போர்ச்சுகல்,
1: திருத்தலாம்,
3: அர்ஜென்டினா,
1: பிரேசில்,
3: ஸ்பெயின்.
1: நிதி பயங்கர அப்டேட், அப் டு டேட்.
0: அங்கட நேர்கள் எல்லாமே ஸ்மார்ட் தானே சஞ்சய்?
1: எல்லாருமே. நானும் ஒத்துக்கொள்றேன். காலகாலமா நானும் தான் சொல்லிட்டு இருக்கேன்.
0: நாங்களும் தான் அதை சேர்த்து சொல்லணும்.
1: வாழ்த்துக்கள் நிதி.
0: என்ன
1: பாடு கேப்போம்? வெறும் பாடல். நன்றி இணைந்த குடமைக்கு. நன்றி. எப்படி பாத்தீங்களா, நாங்க யாரு,
0: நாங்க தட்டி தூக்கிடுவோம்ல.
1: ஒட்டுமொத்தமாக அதாவது உலகக்கிண்ண, அதாவது ஃபீஃபா உலகக்கிண்ண வரலாற்றில் மொத்தமாக 8 கோப்பைகள் தான் இடம்பெற்றிருக்கணும், 8 போட்டிகள் இடம்பெற்றிருக்குன்னு. அந்த 8 நாடுகள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரேசில், அதாவது 8 நாடுகள், அதாவது போட்டிகள் கணக்கு நடந்திருக்கு, ஆனால் இருந்தாலும் 8 நாடுகள், ஒரு நாடு 2-3 திறமையும் வின் பண்ணியிருக்கு தானே, அதனால 8 நாடுகள் இருக்குது உலக வரலாற்றில். இது பிரேசில், ஜெர்மனி, இத்தாலி, அர்ஜென்டினா, பிரான்ஸ், உருகுவே, அதே போலவே இங்கிலாந்து, ஸ்பெயின், இந்த நாடுகள் 8 நாடுகள். இதில் நாங்கள் 6 கேட்டிருந்தோம், சரியான பதில் அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் கேள்விகள் 1-7 இருக்கின்றது, நீங்கள் முடிந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-544-400.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7. கோடையை மேலும் குதூகலமாக்க இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், ஜி தமிழ் சரிகமபா ஜீவன் ஆகியோர் கனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட நிகழ்ச்சிகள். ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மாக்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: மார்க்கம் அகாடமி. பிள்ளைகளின் கல்வித்துறனையும் தன்னம்பிக்கையையும் மேம்படுத்த விரும்புகிறீர்களா? இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்சு, ஹோம்வொர்க் ஹெல்ப் போன்றவற்றுக்கு தகுதியும் அனுபவமும் வாய்ந்த ஆசிரியர்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் பட்டம் பெற்றவர்களால் கற்பிக்கப்படுகிறது. மிக குறைந்த கட்டணம். இலக்கம் 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். மேலும் தகவல்களுக்கும் மாணவர் சேர்க்கைக்கும் 416-795-0707. மார்க்கம் அகாடமி.

0: 2:05 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சிகரத்தை தொடுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் தொலைபேசி அழைப்பு மேற்கொள்ள வேண்டும் நீங்கள். தொலைபேசி இலக்கம்
0: மாற்றங்களையும் தரப்போவது இல்லை.
1: சிகரம் தொடு கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரம் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் 2,200 டாலர்கள் செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் காயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று உங்கள் தேர்வில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒருவருடைய இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கோடி ஓர்டர்களுக்கு செய்குலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. இப்பொழுது 2,500 மேல் நகை வாங்கும் போது ஆவுடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599.

0: 2:16 சிகரம் தொடு கெடு கொண்டிருக்கிறோம். ரெண்டு பேர் சண்டை பிடிப்பாங்களாம் சுரேகா, இன்னொரு ஆள் நடுவில் வந்து வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாராம். இப்படி இருக்கு. ஆரண்டு பார்த்தீங்கன்னா அந்த நாளில் பெரிய அளவில் ரஜினி கமல் உச்சம் பெற்ற ஒரு டைம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சப்தமே இல்லாமல் ராமராஜன் வந்து அப்படியே எல்லாத்தையும் அப்படி தூக்கி வாரிட்டு போயிட்டு இருப்பார். ஏன்னா அவர் பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் எடுத்து பாருங்கள், அதாவது ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், அப்படி இருக்கும், அவ்வளவு கிளாஸாக இருக்கும். அப்படி பாடு, அதில் ஒரு பாட்டு தான் அந்த பாட்டு, அதை தான் சொல்ல வந்து
1: என்னமோ சமூகத்துக்கு சொல்ல வரீங்கன்னு நானும் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்.
0: நீங்களும் சமூகம் தானே.
1: இன்று ஆப்டிமாட் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா சேலில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ப்ளூ பிளக் லென்சஸ் ஆர் கம்ப்யூட்டர் யூஸ் சில்ட்ரன்ஸ் வித் ஆர் வித்தவுட் RX ஹாஃப் ப்ரைஸ் நேம் பிராண்ட் ஃப்ரேம்ஸ் ஆல் பிராண்ட் சன் கிளாஸஸ் சூப்பர் டீல்ஸில். கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்து கண்ணாடிகளை உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். இன்று ஞாயிற்றுக்கிழமை மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கில் அமைந்துள்ள ஆப்டிமாட்டில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மெகா சேல். 416-297-9903.
0: 2:18 தொடர்ச்சியாக நீங்களும் சிகரம் தொடு நிகழ்ச்சிகளை இணைந்து சிகரத்தை தொடலாம், பாடலை கேட்கலாம். வலைக்கு மணி தொலைவு சிலக்கா
1: 416-554-4040.
2: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
3: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா, தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
5: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
6: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
5: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 4168354128.
6: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: சன்ஃப்ளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 25 முதல் August 25 வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃப்ளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ. 4372632394 4162899993.
7: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schcontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
8: காற்றில் பரவும் இசை போல
9: ஈஸ்ட் எஃப்எம்.

0: 2:26 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சார், சிகரம் தொடு நிகழ்ச்சிகளை சிகரத்தை தொடுவதற்கு ஒரு நேரம் எங்களோடு இருக்கின்றார். வணக்கம்.
2: வணக்கம். எவ்வளவு உங்களுடைய நிகழ்ச்சியை மிக ஆவலாக ரசித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் உங்களோட தொடர்பினை ஏற்படுத்தி நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன்.
0: எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. யாரு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேரை சொல்லலாம்.
2: ரைஸ் அமானுல்லா.
0: விலங்கையில
2: ரைஸ் அமானுல்லா.
0: ரைஸ் அமானுல்லா, அப்படி இருக்கீங்க.
2: நான் சிறப்பாக இருக்கின்றேன். நான் சிகரம் தொடு நிகழ்ச்சி அதே போன்று காஃபி டபுள் டபுள்ல அதிகமாக இணைவதுண்டு.
0: இன்னைக்கு என்ன எங்க சிகரம் தொடுல வந்திருக்கீங்க, இந்த கயிற்றை தெரிவு செய்ய போறீங்க சிகரத்துல ஏறுறதுக்கு?
2: அதாவது நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: இல்ல, முதல் என்ன இலக்கம் அப்படின்னு சொல்ல வேணும்.
1: நீங்க இலக்கத்தை தெரிவு செய்யணும், அது பிறகு நாங்க அந்த கேள்வியை சொல்வோம். மாறி மாறி பதிலை சொல்லி 15 வினாடிகளுக்குள்ள மாறி மாறி பதிலை சொல்லி உங்களை வெற்றி பெற வைப்போம். அது உங்களோட கையிலையும் தான் இருக்குது. சரி, உங்களுக்கு 1-7 இலக்கம் இருக்கு. உங்களுக்கு எந்த இலக்கம் வேணும்?
2: 4.
0: இலக்கம் 4. உலகில் அதிக அளவில் ஹெட்போன்களை உற்பத்தி செய்யப்படும் நாடுகள் 6 சொல்லுங்கள். உலகில் அதிக அளவில் ஹெட்போன்கள் உற்பத்தி செய்யப்படும் நாடுகள் 6 சொல்லுங்கள்.
1: நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். வியட்நாம்,
2: US,
1: மாற்றலாம் திருத்தலாம்,
2: சைனா,
1: இந்தியா,
2: பின்லாந்து,
1: திருத்தலாம், இனி திருத்த முடியாது. சரி, நன்றி இணைந்த குணமிக்கு.
2: நன்றி.
1: 2:27 நாங்கள் சொல்லியிருந்தோம், உலகளவிலே அதிக ஹெட்போன்கள் உற்பத்தி செய்யும் நாடுகள் 6 என்பதை நாங்கள் கேட்டிருந்தோம். அதாவது அந்த வரிசையின் அடிப்படையிலே பார்த்தால் முதல் இருக்கின்ற நாடுகள் சீனா, வியட்நாம், இந்தியா, தைவான், மலேசியா, தென்கொரியா, இந்த நாடுகள் தான் அதிகம் உற்பத்தி செய்கின்ற நாடுகளாக அந்த வரிசையின் அடிப்படையில் இருக்கின்றது. அதை ஒரு கேள்வியாக கேட்டிருந்தோம். எனவே இணைந்திருந்த அமானுல்லா அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் டொரண்டோ சங்கமம் அங்கிருந்து மேலதிகமான தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம்.
3: டொரண்டோ சங்கமத்திலிருந்து நாங்களும் நேரடியாக இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் 3வது நிறைவு நாளாக இந்த ஈவெண்ட் தொடர இருக்கின்றது. குதூகலமாக இந்த கோடி வந்து நீங்கள் கொண்டாடி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. முற்று முழுதாக இலவசமான ஒரு நிகழ்வு. குடும்பத்தோடு சிறுவர்களோடு நீங்கள் கொண்டாடி கொள்ளலாம். குறிப்பாக வந்து என்ட்ரன்ஸ் ஃப்ரீ, அதே போன்று பார்க்கிங் ஃப்ரீ, சிறுவர்களுக்கான பவுன்சி காசல் கூட ஃப்ரீயாக இருக்கின்றது. ஏராளமான வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், அதே போன்று மாலையிலே இசை நிகழ்ச்சிகள் ஒரு பிரம்மாண்ட மேடையில் இடம்பெற இருக்கின்றன இன்றைய நாளும். இன்றைக்கும் வந்து எங்களுடைய கலைஞர்களோடு இணைந்து தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பிரபல பாடகர்களான எங்களுக்கான ஜி தமிழ், ஜீவன் இருக்கின்றார், அதே போன்று ரக்ஷிதா ஆகியோரும் உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பும் காத்திருக்கின்றது. ஒரு ராஃபலில் நீங்கள் கலந்து கொள்ளும் போது, அதிர்ஷ்ட லாப சீட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு ஒரு காரை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. 2004 அக்குரா TSX, இது வந்து ஏராளமான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை கொண்ட ஒரு காராகவும் காணப்படுகின்றது. ஒரு நல்ல நோக்கத்திற்காக இந்த ராஃபல் இடம்பெற போகின்றது. இது வந்து எங்களுடைய கம்யூனிட்டிக்கு வந்து உதவுகின்ற நோக்கிலே வந்து எங்களுடைய ஹீரோஸ் ஆக இருக்கின்ற OPBனர் அவர்களுக்கு இந்த ராஃபல் மூலம் கிடைக்கின்ற அனைத்து பணமும் செல்ல இருக்கின்றது என்பதும் ஒரு முக்கியமான விடயமாக அவர்களால் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த ரஃபலை செய்பவர்கள் ஆல் ஆண்டாரியோ ரெக்கவரி, இவர்களுடைய பூத் அங்கே இருக்கின்றது. காரம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் பூத்துக்கு அருகே இவர்களுடைய பூத் இருக்கின்றது. AOR அப்படின்னு

0: ஆன்டாரியோ ரெக்கவரி, அங்கே சென்று நீங்கள் இந்த ராஃபல் டிக்கெட்ஸை பெற்றுக்கொள்ளும் போது முதலாவது பரிசாக இந்த காரை வெல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. அதே போன்று 5 ஃப்ரீ டோயிங், அதே போன்று 5 ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ், இப்படி ஏராளமான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அது மாத்திரமல்ல, இந்த ராஃபல் மூலம் பெறப்படுகின்ற அனைத்து தொகையும் வந்து அனைத்து பணமும் ஆண்டாரியோ பிரவின்ஸ் அதாவது ஓபிபியினருக்கு வந்து செல்ல இருக்கின்றது என்பது முக்கியமான ஒரு விடயம். இப்படி ஏராளமான சுவாரஸ்யமான முக்கியமான விடயங்களோடு இன்றைய மூன்றாவது நாள் நிகழ்வும் களை கட்ட இருக்கின்றது. ஆகவே நீங்களும் குடும்பத்தோடு இந்த கோடையை கொண்டாடி கொள்வதற்கு, இந்த வார இறுதியை கொண்டாடி கொள்வதற்கு டொரண்டோ சங்கமம் தயாராகி கொண்டிருக்கின்றது. மாலை வேளையில் சிறந்த காலநிலை கூட வர இருக்கிறது. இப்ப என்னதான் வருஷம் அடிச்சு பொழிஞ்சு கொண்டிருந்தா கூட அது வந்து நிறுத்தப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லித்தான் வானிலை எதுவு கூறியிருக்கிறது. ஆகவே வந்து இந்த மழையும் நின்றுவிட மாலை வேளையில் நீங்கள் சுட சுட உணவுகள், அதே போன்று விளையாட்டு சிறுவர்களுக்கானது, ஏராளமான ஷாப்பிங் எப்படி என்று சொல்லி இந்த கலை நிகழ்ச்சிகள் இசை நிகழ்ச்சிகளை கூட கண்டு கழிப்பதற்கான ஒரு வாய்ப்பு காத்திருக்கின்றது. முழுமுதலான இலவசமான ஒரு நிகழ்வு, என்ட்ரன்ஸ் ஃப்ரீ, பார்க்கிங் ஃப்ரீ, பவுன்சிட்டாசல் ஃப்ரீ, அட்ரோனோ சங்கமம், இது வந்து ஸ்காப்ரோவிலே மோர்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் சந்திப்புக்கு அருகே ஸ்காப்ரோ முற்றுவலியில்.
1: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்கத்தால் யாழ்ப்பாணத்தில் நடத்தப்படும் மாநாட்டுக்கு ஆதரவளிக்குமாறு அம்பாறை வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. உள்நாட்டு பொறிமுறையில் நம்பிக்கை இல்லாததால் சர்வதேச தீர்வை நோக்கி போராட்டங்களை நகர்த்துவதாக அது தெரிவித்துள்ளது.
3: அமெரிக்காவுடன் இடம்பெற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்கள் தோல்வியடைந்த நிலையில் அது தொடர்பில் மாகாண முதல்வர்களுக்கு பிரதமர் மார்க்கானி விளக்கமளித்துள்ளார். ட்ரம்ப் நிர்வாகத்துடனான ஒப்பந்த பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறிய பிரதமரின் முடிவுக்கு மாகாணங்களின் முதல்வர்கள் ஆதரவளித்துள்ளனர். குறித்த ஒப்பந்தத்தில் கனடா கையெழுத்திட மறுத்தமை சிறந்த முடிவென்றும் அது ஒரு மோசமான ஒப்பந்தம் எனவும் தெரிவித்துள்ள ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட், குறிப்பாக ஒன்டாரியோவுக்கு மிகவும் பாதகமான ஒப்பந்தத்தை அமெரிக்கா ட்ரம்ப் நிர்வாகம் முன்வைத்ததாக கூறியுள்ளார். அதேவேளை கனடாவால் நிராகரிக்கப்பட்ட அமெரிக்காவின் ஒப்பந்தம் பற்றிய முழுமையான விபரங்களை பிரதமர் மார்க்கானி தலைமையிலான மத்திய லிபரல் அரசு வெளியிட வேண்டும் என பழமைவாத கட்சி அழைப்பு விடுத்துள்ளது.
2: யுக்ரைனில் தேர்தலை நடத்தும் அழைப்பினை அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நிராகரித்துள்ளார். பதவி நீக்கப்பட்ட முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வழைப்பை விடுத்திருந்தார். இந்நிலையில் ரஷ்யாவுடன் போர் இடம்பெறும் காலத்தில் தேர்தலை நடத்துவது யுக்ரைனை அழிக்கும் செயலென அமையும் என அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார். யுக்ரைனில் அவருக்கான ஆதரவு உயர்வாகவே உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
4: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
5: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நாலு விஷயம் FM 102.7 EastFM.ca. புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 416-506-9552.
2: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. Ingu mattume Dr. Pavithra Nandishwarar serviye valangugirar. 416-299-1020.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
0: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Terrio licensed builder with Terrio on warranty. Lakme Home Sync, 416-788-2426.
4: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
0: திசையெங்கும் கேட்கும் இசை
5: வந்தாளப்பா, வந்தாளப்பா, வந்து ஜன்னலில் நின்னாளப்பா, சொன்னாளப்பா, சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்ட

0: கற்பனை வளங்களை பார்த்தீங்களா, அந்த கவிஞர்களை கற்பனை வளங்கள் நல்லா சொல்கிறாங்க, இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை ஒரு கவிதை டக்குண்டு, இப்போ நாங்கள் ஒரு பல்லவி சரணம் ட்ரெண்டு சரணம் அதுதான் மெயினானது. அவ இதெல்லாம் ஒரு பாட்டாக கேட்குற நேரத்தில் நாங்கள் யோசிப்போம், பிரமிப்போம். ஆனால் அந்த அவ்வளோ வரியும் வாரத்துக்கு சொல்ல மாதக்கணக்கே எடுக்கும்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க.
1: நிச்சயமா இந்த அப்படி இருக்கும் ஒவ்வொரு வரிகளும் இப்ப தேவையில்லை.
0: நானே மியூசிக் டைரக்டர் ஆக போறேன்,
1: இப்ப படிச்சுக்கொண்டே அந்த மியூசிக் கேட்டுக்கொண்டே எழுதி முடிச்சிடலாம்,
0: எல்லாத்தையும் செய்யலாம். 2:46 சிகரம் தொடு கேடுகொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் டொரண்டோ சங்கமம் பற்றிய தகவல்களை அங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம்.
2: டொரண்டோ சங்கமம் 3வது நாள் நிகழ்விற்காக தயாராகி கொண்டிருக்கின்றது. இன்று மாலை வெளியே இசை நிகழ்ச்சிகள், அதே போன்று ஏராளமான உணவு சாவடிகள், வர்த்தக சாவடிகள் என்று சொல்லி எல்லாமே அதற்கான தயார்படுத்தலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மழையும் கூட மாலை வேளையில் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் வந்து நீங்களும் முற்று முழுதாக இலவசமான ஒரு நிகழ்வு, அதாவது என்ட்ரன்ஸ் ஃப்ரீ, பார்க்கிங் ஃப்ரீ, அதே போன்று சிறுவர்களுக்கான பவுன்சி காசல் எல்லாம் ஃப்ரீயாக இருக்க போகிறது. சிறுவர்களுக்கு மிகவும் பிடித்தொரு விளையாட்டு கூட சொல்லலாம். ஆகவே இப்படி குடும்பத்தோடு நீங்கள் இந்த கோடையை வந்து கொண்டாடி கொள்வதற்கு டொரண்டோ சங்கமம் காப்ரோ முற்றவெளியில், அதாவது மார்னிங் செரன் பிரெஞ்ச் சந்திப்புக்கு அருகே இருக்கின்ற காப்ரோ முற்றவெளியில் தான் இந்த நிகழ்வு இன்றைய நாள் 3வது நிறைவு நாளாக இடம்பெற போகிறது. மாலை வழியில் பிரபல தென்னிந்திய பாடகர்கள் ஜீவன் மற்றும் ரக்ஷிதா பங்கு பற்றி எங்களுடைய கலைஞர்களுடன் இணைந்து உங்களை மகிழ்விக்க தயாராக இருக்கின்றார்கள். இதுல இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது, முக்கியமான விடயம். ஒரு நல்ல விடயத்திற்காக வந்து AOR ஆல் ஆண்டாரியோ ரிகவரி டோயிங் கம்பெனி, இவர்கள் வந்து ஒரு ராஃபலை நடத்துகின்றார்கள். இதிலே வந்து நீங்கள் இந்த டிக்கெட்டை பெற்றுக் கொள்ளும் போது அவை அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு 1வது பரிசாக ஏராளமான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை கொண்ட 2004 அக்குரா TSX வாகனம் ஒன்றினை நீங்கள் 1வது பரிசாக வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே போன்று 5 towing services வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அது மாத்திரமில்லாமல் 5 oil changes வந்து இலவசமாக இருக்க போகிறது. இப்படி இந்த ஏராளமான வெற்றி வாய்ப்புகளோடு இந்த ராஃபல் இடம்பெற காத்திருக்கிறது. அதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இந்த ராஃபல் மூலம் பெறப்படுகின்ற அனைத்து பணமும் வந்து ஆண்டாரியோ ப்ரொவின்சியல் போலீஸாருக்கு, அந்த அமைப்பிற்கு வந்து OPP-னருக்கு வந்து செல்ல இருக்கின்றது என்பது முக்கியமான ஒரு விடயம். ஆகவே இந்த அதிர்ஷ்டமும் உங்களுக்கு காத்திருக்கின்றது. அதே வழியில் ஏராளமான சுடச்சுட சுவையான உணவுகள், கண்ணுக்கு காதிற்கு இனிய இனிமையான இசை நிகழ்ச்சிகள், இப்படின்னு சொல்லி ஏராளமான விடயங்களோடு இன்றைய நாள் 3வது நிறைவு நாளாக டொரண்டோ சங்கமம் வழங்கி இருக்கிறது. நிகழ்ச்சியை களை கட்ட இருக்கின்றது. மாலை வேளையில் மழையும் நின்றுவிடும். அவை ஒரு ஒப்பீட்டளவிலேயே சிறந்த காலனியோடு கூடிய ஒரு பொழுதில் நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு இந்த வார இறுதியை ஒரு இலவசமான ஒரு நிகழ்வோடு கொண்டாடி மகிழ்வதற்கான ஒரு பொழுதாக இந்த டொரண்டோ சங்கமம் இருக்க போகிறது. பார்க்கிங் ஃப்ரீ, என்ட்ரன்ஸ் ஃப்ரீ, அதே வேளையில் பவுன்சி காசல் கூட ஃப்ரீயாக இருக்க போகிறது. நீங்களும் குடும்பத்தோடு வந்து கொண்டாடி மகிழலாம். டொரண்டோ சங்கமம், இது ஸ்காப்ரோவில் ஸ்காப்ரோ முற்றவெளி மோர்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் சந்திப்புக்கு அருகே.

0: சிகரமணி 53 நிமிட நிகழ்ச்சியின் நிறைவுக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம். சிகரம் தொடு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இணைந்திருந்த எமது ரசிகர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற வாரமும் இதே போலவே சிகரம் தொடு உங்களுக்காக வரும். சிகரத்தை தொடுவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம், எட்டு கயிறுகளை கொண்டு வருவோம் என்ற நம்பிக்கையோடு
1: இப்பொழுது இல்ல மீதம் இருக்கிற அவ்வளவு கைத்தையும் எடுத்துக்கொண்டு நான் வீட்டுக்கு போறேன். திரும்பி அடுத்த முறை கொண்டு வரலாம் தானே.
0: இடையில வீக் டேஸ் இருக்கு தானே.
1: இல்ல சிகரம் தொடுவுக்கு அந்த எட்டு கயிறை நான் கொண்டு வருவேன். அது வரைக்கும் என்னட்டே பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தொடர்ந்தும் ரசிகர் மன்றம் நிகழ்ச்சியுடன் சஞ்சய் இணைந்திருப்பார். இதே போலவே இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் சுரேகா ரூபன். இனிமையான வணக்கம் நேயர்களே.
0: நன்றி சுரேகா. ஒலிக்கின்ற விளம்பரம் பாடலை பாடல்களை விளம்பரங்கள் பாடலை தொடர்ந்து நாங்கள் ரசிகர் மன்றம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம்.
2: எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம்
3: 102.7. எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
3: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
5: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
5: 416-461-6401.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 முதல் மாலை 4 வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள் வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kinalitis.com.
7: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் இக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 பெற்றுத் தருகின்றார் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651.
4: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம். எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
1: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
2: அஜித்தும் விஜயும் மறுபடியும் சேர்ந்து நடிப்பாங்களா?
3: தெரியாது சார்.
2: சூப்பர் ஸ்டாரோட 200வது படம் எந்த வருஷம் வரும்?
3: தெரியவே தெரியாது சார்.
2: எப்பதாங்க தமிழ் படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்கும்?
3: சத்தியமா தெரியாது சார்.
4: பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
5: எங்களுக்கு இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாம இருக்கலாம், ஆனால் தமிழ் சினிமா பத்தி நிறைய நிறைய லேட்டஸ்ட் நியூஸ் தெரியும்.
6: என்ன இவ்வளவு விஷயத்த சொல்றீங்களே, யாருன்னு நீங்க?
5: சுவையான புத்தம் புதிய சினிமா தகவல்கள், சுவாரஸ்யமான சினிமா கேள்வி பதில்கள், புதிய பழைய திரைப்படங்கள் பற்றிய பார்வை, அத்துடன் நமது கலைஞர்களின் பாடல்களோடும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் கேட்க தவறாதீங்க. ரசிகர் மன்றம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: நேரம் 3 மணி 1 நிமிடம் இப்பொழுது முதல் 5 மணி வரை நாங்கள் வழமை போல் ஞாயிற்றுக்கிழமையில 3 மணிக்கு என்ன வரும் ரசிகர் மன்றம், ரசிகர் மன்றம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். வலிமையான சுவாரஸ்யம் ஒன்றும் இருக்கின்றது, ஆனால் இருக்கின்றது இருக்கும் 5 மணி வரை நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். இதுதான் நிகழ்ச்சியினுடைய ஃபார்மேட், உங்களுக்கெல்லாம் தெரியும். அதே போலவே நாங்கள் பழமையான விடயங்கள் என்று சொல்லி சொன்னது போலவே ஒரு ட்ரெண்டிங் சாங் அப்படி வரும். அதே நேரத்தில் சினிமா தகவல்கள், பலவிதமான தகவல் உங்களுக்கு தருவோம். அதே பஞ்சா 10 என்று சொல்லி ஒரு 10 விடயங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்களில் ஒரு 10 முக்கியமான விஷயங்கள் உங்களுக்காக தருவோம். அதே போலவே பார்த்த ஞாபகம் இல்லைய பகுதியில் பழைய திரைப்படம் ஒன்று உங்களுக்காக இன்றும் வருகின்றது. பாட்டு படுத்த செய்தி புதுசு, பழைய பாடல் என்று சொல்லி மறந்த மறக்காத பாடல் என்று இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்காக சுவாரஸ்யமாக வர காத்திருக்கின்றது. இணைந்திருக்கலாம் ஈஸ்ட் எஃப்எம்மோடு. நேரம் 3 மணி 2 நிமிடம். ஸ்காபரோ 16 டிகிரி செல்சியஸ் ஆகிருக்கிறது, 15 உணர்கின்றோம். அதே போலவே பிற்பகல் வேலை அல்ல இரவு வேலை என்பது 14 டிகிரி செல்சியஸ் ஆகிருக்கும் என்று, நாளை நாள் திங்கட்கிழமை 20 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை, 16 டிகிரி செல்சியஸ் அதிகுறைந்த வெப்பநிலை. நாளை நாளில் எரிபொருள் விலையில் எந்த விதமான மாற்றம் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அதே போல் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

சில பாடல்களை கேட்ட உடனே பிடிக்கும், சில பாடல்களை கேட்க கேட்க தான் பிடிக்கும் சொல்லி சொல்லுவாங்க. அதே போல் ஏஆர் ரஹ்மானுடைய பாடல்கள்லாம் கேட்க கேட்க தான் பிடிக்கும் என்று சொல்லியெல்லாம் நாங்கள் கேள்விப்படுகிறோம். அந்த வகையில் 21ஆம் தேதி வெளிவந்த ஜெயலர் டூ திரைப்படத்தினுடைய முதலாவது சிங்கிளாக இது வெளிவந்தது. அனிருத்தருடைய இசையிலே அவரே இந்த பாடலை பாடியிருந்தார். ஆரம்பத்திலே இந்த ஜென்ரேஷன் ஜென்சி எனப்படுகின்ற அந்த அவர் தலைமுறைக்கு பெரிதாக கவர்ந்த ஒரு பாடலாக இருந்தாலும், நாளடைவில் நாட்கள் செல்ல செல்ல மனத்தியாளங்கள் செல்ல செல்ல பல விமர்சனங்கள் இந்த பாடல் பல விமர்சனம் என்று சொல்கின்ற போது இது போல இருக்கு அது போல இருக்குன்னு சொல்லி எக்கச்சக்கமான விமர்சனங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் பலர் இதனை கொண்டாடுகின்றார்கள், ரசிக்கின்றார்கள். அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் தந்திருந்தோம். நேரம் 3:07. இன்று ஆப்டிமார்ட் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா சேலில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ப்ளூ பிளாக் லென்சஸ் ஃபார் கம்ப்யூட்டர் யூஸ் சில்ட்ரன் வித் ஆர் வித்தவுட் ஆர்எக்ஸ் ஹாஃப் பிரைஸ், நேம் பிராண்ட் ஃப்ரேம்ஸ், ஓல்ட் பிராண்ட் சன் கிளாசஸ் சூப்பர் டீல். கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்து கண்ணாடிகளை உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம். இன்று ஞாயிற்றுக்கிழமை மார்க்கமெண்ட் சேல்ஸ் ரெட் பில்டிங்கில் அமைந்துள்ள ஆப்டிமார்ட்டில் மாலை 5 மணி வரை மெகா சேல். 416-297-9903. சரி, இப்பொழுது ஒரு புதிய தகவல் சொல்லலாம். நேற்றைய நாளிலே திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் TFPC, அதே போலவே தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இரண்டும் இணைந்து ஒரு கூட்டத்தை நடத்தி September 1st வரை பெரிய அளவிலான ஒரு வேலை நிறுத்தமாக நாங்கள் செய்ய போகின்றோம் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். அது என்ன விஷயம் என்று பார்த்தால், September 1st முதல் தமிழ் படங்கள் திரையரங்குகளில் வெளியாகாது என்பதுதான் அவர்கள் சொல்லியிருக்கிற விடயம். இதன் காரணமாக படப்பிடிப்புகள் அதே போலவே போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நிறுத்தப்படும் என்று தயாரிப்பாளர் சங்கம் முடிவு செய்திருக்கின்றன. இதனால் படப்பிடிப்பு, எடிட்டிங், டப்பிங் உள்ளிட்ட பலவிதமான பணிகள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியிருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இது என்ன காரணத்திற்காக என்று சொல்லி சொன்னால், அந்த தியேட்டர்கள் ஓடிடிவின்னு சொல்லி சொல்வார்கள், திரையரங்குகளில் ஒரு திரைப்படம் வெளிவந்து எத்தனை வாரங்களுக்கு பின்னர் அதை ஓடிடியிலே வெளிவர வேண்டும் என்ற ஒரு கணக்கு இருக்கின்றது. அந்த வகையில் தமிழை பொறுத்தவரையில் 4 வாரங்களில் திரையரங்குகளில் வெளிவந்து 4 வாரங்களிலே ஓடிடியிலே வெளிவர வேண்டும் என்பதுதான் தமிழ் திரைப்படத்தை பொறுத்தவரையிலே இந்திய தென் மாநிலங்களை பொறுத்தவரையிலே இருக்கின்ற ஒரு நடைமுறையாக இருக்கின்றது. ஆனால் திரையரங்கை பொறுத்தவரையில் அவர்கள் சொல்கின்றார்கள், 4 வாரம் என்பது எங்களுக்கு போதாது, 8 வாரம் குறைந்தது 8 வாரம் கழித்தே ஓடிடியில் நீங்கள் வெளியிட வேண்டும் என்பது தான் திரையரங்கு உரிமையாளர்கள் சொல்கின்ற விடயமாக இருக்கின்றது. ஆனால் 8 வாரம் என்று சொல்கின்ற போது அது ஹிந்தியை பொறுத்தவரையில் 8 வாரங்கள் கழித்து தான் ஓடிடியிலே வழியாகும். அங்கு ஒரு பல நாட்களாக ஓடிடி வியாபாரம் எப்பொழுது சூடுபிடித்தது, கோவிடுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 8 வாரங்கள் என்பது அங்கு நடைமுறையாக இருக்கிறது, அதை தர வேண்டும் என்பதை சொல்லியிருந்தார்கள். இவையெல்லாம் முன்னிறுத்தி தான் இந்த ஒரு பிரச்சனை ஒன்று போய்கொண்டிருக்கிறது. அதுவும் காரணமாக பார்த்தால் ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 250க்கு மேலான தமிழ் திரைப்படங்கள் வெளியாகின்றன. ஆனால் அதை பார்த்தால் மிகப்பெரிய முதலீட்டை போடுகின்றார்கள். இந்த முதலீடு என்பது பெரிய அளவில் பொருளாதார இழப்பு ஏற்படுத்துவதாகவும் தயாரிப்பாளர் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் இந்த முடிவை எடுத்திருப்பதாக இந்த இரண்டு தயாரிப்பாளர் சங்கங்களும் இணைந்து இந்த முடிவை எடுத்திருக்கின்றது. இதில் பார்த்தால் திரைப்படங்கள் என்று பார்க்கும்போது செப்டம்பரை பொறுத்தவரை வெளிவர இருக்கின்ற திரைப்படங்கள் Sardar 2, மண்டாடி, டிமாண்டி காலனி 3. இந்த 3 திரைப்படங்களும் பெரிய அளவில் எதிர்பார்ப்பில் இருக்கின்றது. அதாவது September 2nd வெளிவரப் போகின்ற படங்கள், அந்த படங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே இது பாதிப்பை உண்டாக்கும் என்றொரு விடயமும் சொல்லப்படுகிறது. இதே போலவே இந்த விவகாரத்தில் இந்த தயாரிப்பாளர் சங்கங்களினுடைய இந்த வேலை நிறுத்த முடிவை தமிழ்நாடு அரசு தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை இப்பொழுது பெரிய அளவிலே சொல்லப்படுகின்றது. எனவே என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம். சில வேளைகளிலே அவர்கள் கதைத்து முடிவெடுத்து ஒரு சுமூகமான முடிவு எடுக்கின்ற பட்சத்தில் September 1st இந்த விடயங்களிடம் அதான் வேலை நிறுத்த விடம் வராது. எனவே பார்க்கலாம் எந்த அளவிற்கு இந்த முடிவு இருக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம். 3:10 ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: கோடையை மேலும் குதூகலமாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், ஜி தமிழ் சரிகம ப ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
2: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana. Ahmed Tamzi 437-860-7002.
3: Markham and Matt Nicholson dipil the chop shop barbers fresh look தருகின்ற hair styling, beard styling, facial போன்ற சகலவிதமான சேவைகளையும் great price இல் வழங்குகிறார்கள். Opening special ஆக haircut $25, kids haircut $20, hair and beard styling $30. அனுபவம் மிக்க barbers, modern and clean salon, தரமான products, நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். The chop shop barbers, 2901 Markham Road, Markham and Matt Nicholson, Markham Convention Center Plaza, 416-335-6444, 416-335-6444.
4: Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், bad credit, consult proposal, bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
6: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.
8: Ladies and gentlemen, may I have your attention please?
9: ரசிகர் மன்றம் தொடர்கிறது. ரசிகர் மன்றம்.

0: 3:22 ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்டு காயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று உங்கள் தெருவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒருவருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்டு காயின் அன்பளிப்பு. இப்பொழுது 2500 மேல் நகை வாங்கும்போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599. இப்படி நாங்கள் டொரண்டோ சங்கமம் பற்றிய மேலதிகமான தகவல்களை அங்கிருந்து பெற்றுக் கொள்ளலாம். சரி, நாங்கள் மீண்டும் அந்த தகவலை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு முன்னதாக அஜித் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி அஜித்தினுடைய ரசிகர்கள் பலரும் கேட்டுக்கொண்டிருந்தாலும், இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 22 நேற்று வரையிலே இடம்பெற்ற மிச்சிலன் லீமேன்ஸ் கப் இந்த கார் பந்தயம் இடம்பெற்று வருகின்றது. இதிலே காரை அஜித் அதில் பங்கு பெற்றுக்கிறார் உங்களுக்கெல்லாம் தெரியும். எனவே அந்த கார் பந்தயத்திலே கார் ஓட்டிய போது மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அவருக்கு அதிர்ஷ்டவசமாக எந்த விதமான காயமோ ஏற்படவில்லை என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது. அது ரேசிங். இப்பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய அஜித்தினுடைய தயாரிப்பிலே டேர் டேவில் படம், ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க இந்த திரைப்படத்திலே நடிக்க இருக்கின்றார் அஜித். ஆனால் பார்த்தால் ஏகப்பட்ட இதற்கு முன்னதாக அந்த திரைப்படம் பற்றி பல தயாரிப்பாளர்களை அணுகிய போது அவர்கள் பட்ஜெட்டை காரணம் காட்டி அந்த திரைப்படத்தை நாங்கள் பண்ண முடியாது, தயாரிக்க முடியாதுன்னு சொல்லி ஒதுங்கினாலும் கூட தங்களுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பாக தாங்கள் பண்ணுவோம்னு சொல்லி இறுதியாக அந்த முடிவெடுத்திருந்தாலும் பார்த்தால் பல நடிகர்கள், முக்கியமாக அந்த திரைப்படத்துக்கு தேவையான நடிகர்கள் என்று பார்க்கின்ற போது இப்பொழுது பேன் இந்தியா அளவில் தான் நடிகர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள் ஒவ்வொரு பெரிய திரைப்படத்திற்கும். அந்த வகையிலே மலையாளத்திலிருந்து ஒரு நடிகரை கொண்டு வருவதற்காக மோகன்லால் ஒப்பந்தம் செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு மோகன்லால் ஒப்பந்தம் செய்யப்பட்டாலும் கூட அவருடைய சம்பளம் அதிகம் என்பதன் காரணமாக அவரை விடுத்து இன்னொரு நடிகரை அணுகுவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதான் சொல்லுவாங்க. சரி, பழமொழியெல்லாம் தேவையில்ல. நாங்கள் மீண்டும் டொரண்டோ சங்கமம் அங்கிருந்து தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம்.
1: ஆமாம், நாங்கள் டொரண்டோ சங்கமம் நிகழ்வில் இருந்து இருக்கின்றோம். இப்போது பாத்தீங்கன்னு சொன்னால் 3வது நிறைவு நாள் கொண்டாட்டமாக இது இடம்பெற காத்திருக்கின்றது. நீங்களும் இங்கே வந்து மாலை வரையில் ஏராளமான கலை நிகழ்ச்சிகள், அதே போன்று வணிக வர்த்தக சாவடிகள் எல்லாம் இருக்கின்றன. சுடச்சுடைய உணவுகள், அதே போன்று ஏராளமான ஆடை ஆபரண தெரிவுகள் சொல்லி பலவற்றை நீங்களும் பார்த்து மகிழ்வதற்கான வாய்ப்பு இன்றைய நாள் 3வது நிறைவு

0: சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இலங்கையின் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்கத்தால் யாழ்ப்பாணத்தில் நடத்தப்படும் மாநாட்டிற்கு ஆதரவளிக்குமாறு அம்பாறை வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. உள்நாட்டு பொறிமுறையில் நம்பிக்கை இல்லாததால் சர்வதேச தீர்வினை நோக்கி போராட்டங்களை நகர்த்துவதாக அது தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் இடம்பெற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் அது தொடர்பில் மாகாண முதல்வர்களுக்கு பிரதமர் மார்க்கானி விளக்கம் அளித்துள்ளார். ட்ரம்ப் நிர்வாகத்துடனான ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளிலிருந்து வெளியேறிய பிரதமரின் முடிவுக்கு மாகாணங்களின் முதல்வர்கள் ஆதரவளித்துள்ளனர். குறித்த ஒப்பந்தத்தில் கனடா கையெழுத்திட மறுத்தமை சிறந்த முடிவென்றும் அது ஒரு மோசமான ஒப்பந்தம் எனவும் தெரிவித்துள்ள ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட், குறிப்பாக ஒன்டாரியோவிற்கு மிகவும் பாதகமான ஒப்பந்தத்தை அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் முன்வைத்ததாக கூறியுள்ளார். அதேவேளை கனடாவால் நிராகரிக்கப்பட்ட அமெரிக்காவின் ஒப்பந்தம் பற்றிய முழுமையான விவரங்களை பிரதமர் மார்க்கானி தலைமையிலான மத்திய லிபரல் அரசு பகிரங்கமாக வெளியிட வேண்டும் என பழமைவாத கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. யுக்ரைனில் தேர்தலை நடத்தும் அழைப்பினை அந்நாட்டின் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நிராகரித்துள்ளார். பதவி நீக்கப்பட்ட முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வழைப்பை விடுத்திருந்தார். இந்நிலையில் ரஷ்யாவுடன் போர் இடம்பெறும் காலத்தில் தேர்தலை நடத்துவது யுக்ரைனை அழிக்கும் செயலாக அமையும் என அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார். யுக்ரைனில் அவருக்கான ஆதரவு உயர்வாகவே உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: பிரஷாலோ ப்ரொபஷனல் கோஆபரேஷன் வழங்கும் தகவல்களை அறிந்து கொள்கின்றோம். லோயர் பிரசாந்தி பரம்சோதி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வாகன விபத்து ஒன்றை சந்திக்க நேர்ந்தால் எவ்வாறான விடயங்களை உடனடியாக செய்வது சட்ட ரீதியில் பாதுகாப்பானது?
3: வாகன விபத்தை பொறுத்தவரைக்கு அநேகமாக எல்லாருமே விடுற பிழை என்னன்னு சொல்லிச்சுன்னா, போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணாம விடுறது. எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுண்டு அநேகமா நாங்கள் இன்னொரு ஆக்களோட ஆக்சிடென்ட் படைக்குள்ள ரெண்டு பேரும் கதைச்சு கொள்வோம், ஓகே நாம போலீஸுக்கு போனா இதோட இப்படி விடுவோம் உண்டு, நாங்க மற்ற ஆக்கள் ஒரு நல்ல ஆக்களா இருக்கிறாங்க என்ற ரீதியில நாங்க அந்த முடிவுகள் எடுப்போம். ஆனா அதே நல்ல ஆக்கள் சில நாட்களுக்கு பிறகு அவங்களோட இன்சூரன்ஸுக்கு வேற விதமாக ஆக்சிடென்ட் நடந்த ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்குரிய சாத்தியங்கள் நிறைய இருக்குது. அப்படி வரும்போது உங்களோட தரப்புல உங்களுக்கு எவிடன்ஸா இருக்கிறது இந்த ஆக்சிடென்ட் ரிப்போர்ட். ஸோ அதால எப்பவுமே ஆக்சிடென்ட் நடந்தா போலீஸ 911 கால் பண்ணி ரிப்போர்ட் பண்றது, உங்களோட தரப்புல எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்றது மிக முக்கியமானது உண்டு. இல்லாட்டி செல்ஃப் கலிஷன் சென்டருக்கு போய் நீங்க எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்தது ரிப்போர்ட் பண்றது முக்கியமா நம்ம கருதக்கூடிய ஒன்றா இருக்கும். அதே நேரம் ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஃபால்ட் இல்லாம ஒரு ஆக்சிடென்ட் நடக்க எங்களுக்கு ரெண்டு கிளைம்ஸ் இருக்கு. ஒன்று ஓன் இன்சூரன்ஸோட போற ஆக்சிடென்ட் பெனிஃபிட் கிளைம், அதே நேரம் அடிச்சாள்னு இன்சூரன்ஸ்குள்ளால போற டாட் கிளைம்னு சொல்லிட்டு. ஸோ எப்பவுமே நாங்க சரியான சட்ட ஆலோசனையை எடுத்துக்கொண்டு இதுகளை கிளைம நீங்க இனிஷியேட் பண்றது உங்களுக்கு எப்பவுமே பெனிஃபிஷியலா இருக்கும். உங்களுக்கு இந்த விதமான கார் ஆக்சிடென்ட்டுக்குரிய சட்ட ஆலோசனைகளை எடுக்கணும்னா நீங்க எப்பவுமே பிரிஷா லா ப்ரொஃபஷனல் கார்பரேஷனை நாடலாம். உங்களோட தமிழ் பேசும் சட்டத்தரணியோட நீங்க கலந்துரையாடி உங்களோட லீகல் ரைட்ஸை நீங்க ரிசர்வ் பண்ணி கொள்ளலாம்.
2: விவரங்களுக்கு அலையுங்கள் பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கார்பரேஷன் 6474780144 6474780144.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7. ரசிகர் மன்றத்தின் இந்த வார ட்ரெண்ட் பாட்டு.

0: ரசிகர் மன்றத்தின் இந்த வார ட்ரெண்டு பாட்டு.
1: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே? வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
2: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சுவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 4374777960 4374777960.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
5: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
6: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
7: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: Weekend Vibration. East FM 102.7.

0: 1:46 ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிஸ்டர் ஃபெமில் ராஜா ராஜாதான் திரைப்படத்துக்காக இடம்பெற பாடல் கேட்டோம். மீண்டும் நாங்கள் டொரண்டோ சங்கமம் அங்கிருந்து என்ன இடம்பெறுகின்றது, அங்கு மேலதிகமான தகவல்களை அங்கிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
1: டொரண்டோ சங்கமம் நிகழ்வு இப்பொழுது 3வது நாளாக ஸ்காப்ரோ முச்சவெளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று நிறைவு நாளாக இருக்க போகின்றது. மார்னிங் சைடன் சிங்ஸ் அனுப்பில் அமைந்திருக்கின்ற ஸ்காப்ரோ முச்சவெளியில் இந்த நிகழ்வு முற்றிலும் இலவசமான ஒரு நிகழ்வாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பார்க்கிங் ஃப்ரீ, என்ட்ரன்ஸ் ஃப்ரீயாக குடும்பத்தாரோடு வந்து மகிழ்வதற்கான ஒரு நிகழ்வாக டொரண்டோ சங்கமம் டொரண்டோவில் இருக்கின்ற அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். ஏற்பாட்டாளர்கள் கோடை காலத்தை கொண்டாடுவதற்கான இன்னும் ஒரு நிறைவு வாய்ப்பாக இந்த டொரண்டோ சங்கமம் இருக்கின்றது. ஏராளமான வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. மழை என்றாலும் கூட இப்பொழுது மழை மெல்ல மெல்ல அப்படியே நிக்க ஆரம்பித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கே நிகழ்வுக்கான தயார்படுத்தல்கள் ஆரம்பமாகிவிட்டன. மழை மாலை வேளையில் முற்றிலும் நின்றுவிடும் அப்படி எண்ணம் தெரிவித்திருக்கின்றார்கள். அதனால் தற்போது தயார்படுத்தலில் அனைவருமே மும்முரமாக ஈடுபட்டு இருப்பதை நாங்கள் காணக்கூடியவாறு இருக்கிறது. நீங்களும் நேரடியாக வரலாம். மார்னிங் சைடன் பின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஸ்காப்ரோ முற்றவெளியில் டொரண்டோ சங்கமத்திற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றன.
2: டொரண்டோ சங்கமம் நிகழ்ச்சி வந்து களை கட்டிக்கொண்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப லேசான மலைத்தோரல் இருந்தாலும் கூட இன்னும் சிறிது நேரத்துல வந்து மழை நின்று விடும் அப்படின்னு தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த மழையை பற்றி நீங்க கவலைப்படாம உங்களோட குடும்பத்தோட வந்து நீங்க நேரடியாக வந்து கலந்து கொள்ளும் போது இந்த குழந்தைகளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏண்டா பவுன்சி காசல் கூட ஃப்ரீயாக இருக்கின்றது, என்ட்ரன்ஸ் ஃப்ரீ, உங்களோட சொந்த வாகனத்துல நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா பார்க்கிங் கூட ஃப்ரீயா இருக்கு. இல்ல நீங்க டிடிசி மூலமா வாரீங்க அப்படின்னு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலேயே நடந்து கொண்டிருக்கு டொரண்டோ சங்கமம். நீங்க நேரடியாக உள்ளே வரலாம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தாயகத்து உணவுகள் வந்து எக்கச்சக்கமாக இங்க இருக்கு. நீங்க ரசித்து ருசித்து நீங்க உண்ணக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாலை நேரத்துல இசை நிகழ்ச்சிகள் கூட உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே காலம் தாழ்த்தாமல் இன்றே இறுதி நாளாக இருக்கின்றது. 3 நாட்கள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற டொரண்டோ சங்கமம் நேரடியாக வரலாம். மார்னிங் சரன் சிங் சந்திப்புக்கு அருகில் ஸ்காப்ரோ முச்சவெளி பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
1: தென்னிந்திய பாடல்களான வி எம் மகாலிங்கம், ஜீவன் மற்றும் ரக்ஷிதாவினுடைய இசை நிகழ்ச்சி இன்று மாலை இடம்பெற போன்றது. பல ஹிட் பாடல்களை உங்களுக்காக வழங்கி இருக்கின்றார்கள் வி எம் மகாலிங்கம் அவர்கள். அது மட்டுமல்லாமல் ஜீவன் மற்றும் ரக்ஷிதா இவர்களோடு இணைந்து எங்களுடைய உள்ளூர் கலைஞர்களும் இணைந்து ஏராளமான பாடல்களை உங்களுக்காக வழங்கி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் டொரண்டோ சங்கமத்தில் ஆல் ஆன்டாரியோ ரிகவரி டோயிங் கம்பெனியினரால் ஒரு கார் ஒன்றினை வெல்லும் வாய்ப்பும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. இதற்காக ரஃபல் ஒன்றும் இங்கே இன்று நாள் நடத்தப்பட இருக்கின்றது. $20 டிக்கெட்டை நீங்கள் அவர்களுடைய பூத்தில் பெற்றுக்கொள்ளலாம். இதனூடாக ஒரு முற்றிலும் ஒரு எல்லா ஃபீச்சர்ஸையும் கொண்ட ஒரு காரினை நீங்கள் வெல்லும் வாய்ப்பை அவர்கள் தந்திருக்கின்றார்கள். 5 ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ், அதுபோன்று 5 ஃப்ரீ டோயிங்ஸை கூட வெல்லும் வாய்ப்பு உங்களுக்காக இருக்கின்றது. இந்த ரஃபல் மூலம் பெறுகின்ற முழு பணமும் நல்ல நோக்கத்திற்காக ஓபிபி ஃபவுண்டேஷனுக்கு வழங்கப்பட இருக்கின்றதும் என்பதையும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்களும் நேரடியாக வரலாம்.
2: மார்னிங் சைரன் சந்திப்புக்கு அருகில் ஸ்காப்ரோ முச்சவெளியில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது டொரண்டோ சங்கமம்
1: என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் மீண்டும் அடுத்த பொழுதில் சந்திக்கலாம்.
3: ஜனநாயகன் தமிழ்நாட்டில் சுமார் 200 கோடி வசூலித்துள்ளதாக கூறப்படுகின்ற நிலையில் அதே நிறுவனத்தின் டாக்ஸிக் படம் வெளியாகும் வரை இந்த படம் திரையரங்குகளில் தொடருமா? அஜித்தின் டேர்டெவில் படத்தின் பட்ஜெட்டை குறைக்க மோகன்லாலுக்கு பதிலாக குறைந்த சம்பளத்தில் வேறொரு நடிகரை அணுகியுள்ளதாக தகவல். படப்பிடிப்பு செப்டம்பர் இறுதியில் தொடங்குமா? கலிப்புலியஸ் தானு தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடித்துக் கொண்டிருக்கும் அரசன் படத்திலிருந்து விஜய் சேதுபதி விலகி உள்ளாராம். முறையான படப்பிடிப்பு இல்லாததே காரணம் என்கின்றது கோடம்பாக்கம். ரஜினியின் ஜெயிலர் 2, தனுஷின் ஓம் இரண்டுமே அக்டோபர் 16 வெளியீடுன அறிவிப்பு. நேருக்கு நேர் மோதலா அல்லது யாராவது விட்டுக் கொடுப்பார்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜெயிலர் 2வினுடைய ஆடியோ விழா அக்டோபர் 2 எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சூர்யாவின் விஸ்வநாதன் சன்ஸ் படத்தை விட லோகேஷ் கனகராஜ் நடித்த DC அதிக வசூல் செய்துள்ளதாக தகவல். இந்த வெற்றி லோகேஷின் நடிகர் அந்தஸ்தையும் உயர்த்தியுள்ளதாம். கருப்பு படத்திற்கு பிறகு புதிய அறிவிப்பு வெளியிடாத RJ பாலாஜி கிடாரி இயக்குனர் பிரசாத் முருகேசன் படத்தில் நாயகனாக நடிக்க உள்ளாராம். அடுத்து அஜித்தை இயக்கும் வாய்ப்பும் இருப்பதாக ஒரு தகவல். விஷ்ணு விஷாலின் 25வது படத்தை இயக்குவார் என கூறப்பட்ட FIR இயக்குனர் மனு ஆனந்த் தற்போது விஷ்ணு விஷால் 23 படத்தில் அருண்ராஜா காமராஜாவிற்கு பதிலாக இணைந்துள்ளதாக தகவல். அக்டோபர் 1 8 படங்கள் வரை வெளியாகும் என கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஜேசன் சஞ்சய் இயக்கிய சிக்மா மட்டுமே வெளியாகும் என தகவல். ஆனால் நிலைமைகள் மாறலாம். சர்தார் 2 முடித்த கார்த்தி மார்ஷல் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டதால் தெலுங்கு படத்தில் ஒப்பந்தமானார். தற்போது மார்ஷல் மீண்டும் தொடங்கினாலும் தெலுங்கு படத்தை முடித்த பிறகே செல்ல வேண்டும் என தயாரிப்பாளர் நிபந்தனை விதித்துள்ளாராம். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லப்பர் பந்தி இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்துடன் தனுஷ் இணையும் படத்திற்கு முதலில் ப்ராஃபிட் ஷேர் அடிப்படையில் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாம். பின்னர் தனுஷ் முழுச்சம்பளத்தையும் ஒரே தொகையாக கேட்டதால் தயாரிப்பு தரப்பு மறுத்ததாகவும், இதையடுத்து சுமார் 8 தயாரிப்பு நிறுவனங்களை அணுகியும் ப்ராஜெக்ட் கைகூடவில்லை என்றும் தகவல்.
4: பஞ்சா 10
5: சொல்லு
4: பஞ்சா 10

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
2: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart serve மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services, 416-473-8472. Wagons Legal Services.
9: போட்ட புது சேலை உடுத்தி
10: ஸ்காபரோவில்
11: அகரம் சில்க்,
10: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
11: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
10: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
11: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
10: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
11: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
12: Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை நீங்கள் ரசிக்கும் ரசிகர் மன்றம் உங்கள் இதய வானொலி ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில். அழியாத மனது மறக்காத காவியங்களை மீட்டு பார்க்கும் நேரம். பார்த்த ஞாபகம் இல்லையோ?
2: நேரம் 4 மணி. இவ்வளவு பார்த்த ஞாபகம் இல்லையோ பதிக்கு செல்வதற்கு முன்னதாக ஸ்காப்ரோ என்ன சொல்கின்றது காலநிலை என்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையிலே 18 டிகிரி செல்சியஸ் ஆகிறது, 17 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இரவு வலை 14 டிகிரி செல்சியஸ் ஆகிருக்கும் என்றும் எதிர்பூரல் தெரிவிக்கின்றது. நாளை நாளில் எரிபொருள் விலையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரி, இப்போ பார்த்த ஞாபகம் இல்லையோ பகுதிக்குள் நாங்கள் வரலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஜானர் பிடிக்கும், ஒவ்வொரு விதமான திரைப்படங்கள் பிடிக்கும். அந்த வகையிலே ஒரு கோர்ட்ஸ் ரூம் ட்ராமா, அதாவது நீதிமன்றத்தில் இடம்பெறுகின்ற திரைப்படங்கள், நீதிமன்ற வாத பிரதிவாதங்கள், அதே போலவே நீதிமன்றத்தில் இடம்பெறுகின்ற சுவாரஸ்யமான அந்த வாத பிரதிவாதங்களை பிடிக்கின்றவர்கள் அதிகமாக, அந்த திரைப்படங்கள் அவ்வாறான திரைப்படங்களை பிடிக்கின்றவர்கள் ஏராளமானவர்கள் இருப்பீர்கள். அந்த வகையிலே இந்த திரைப்படம் 1973 வெளிவந்த ஒரு மிக முக்கியமான திரைப்படமாக இருக்கின்றது. அதுதான் வியட்நாம் வீடு சுந்தரம் அவருடைய இயக்கத்திலே வெளிவந்த கௌரவம் திரைப்படம். இந்த கௌரவம் திரைப்படத்தை எத்தனை பேர் பார்த்தீர்கள் என்று சொல்லி தெரியவில்லை. ஆனால் இல்லை, கேட்டுக்கொண்டிருக்கின்ற பழையவர்கள் கொஞ்சம் அந்த திரைப்படத்தை, பழைய திரைப்படங்களை சிவாஜி கணேசனுடைய நடிப்பை வியர்ந்து பார்க்கின்ற அவருடைய பரம ரசிகர்கள் நிச்சயமாக பார்த்திருப்பீர்கள். உங்களுக்கான ஒரு திரைப்படமாகவும், அதே போலவே இந்த காலத்தில் இருக்கின்றவர்கள் கூட அந்த காலத்திலே அந்த திரைப்படங்கள், அதாவது தொழில்நுட்ப வசதிகள் மிக குறைந்த காலகட்டத்திலே வந்த ஒரு திரைப்படம் எந்த அளவிற்கு ஒரு நீதிமன்ற காட்சிகளை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும், அதே போலவே ஒரு திரைப்படத்தினுடைய திரைக்கதை வசனங்கள் எழுதுகின்ற ஒரு மேன்மையை அந்த திரைப்படத்தை பார்த்தால் விளங்கிக் கொள்ளலாம். அவ்வாறு ஒரு மிகச்சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருந்தது அந்த காலகட்டத்தில். ஒரு கண்ணன் வந்தான் அப்படின்னு சொல்லி வியட்நாம் சுந்தரம் அவர்களுடைய இயக்கத்தில் ஒரு மேடை நாடகம் வெளிவந்திருந்தது. மேடை நாடகம் மிக பிரபலமாக பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த மேடை நாடகத்தை தழுவி இந்த கௌரவம் திரைப்படம் உருவாகியிருக்கிறது. அவரையே இயக்குநராகவும் பயன்படுத்தியிருக்கின்றார்கள் தயாரிப்பாளர்கள். வியட்நாம் மூவிஸ் தான் இந்த திரைப்படத்தை தயாரித்தது. அந்த வகையிலே வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குநராக இருக்கின்றார். சிவாஜி கணேசன், அதே போலவே உஷாநந்தினி, பண்டரிபாய், மேஜர் சுந்தரராஜன், வி கே ராமசாமி, நாகேஷ், செந்தாமரை, இப்படி ஏகப்பட்ட நடிகர் பட்டாளத்தோடு மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையிலே கண்ணதாசன் அவர்களுடைய கவி வரிகளுக்கு பாடல்களும் மிகச்சிறந்த பாடல்கள் எல்லாமே போடக்கூடிய பாடல்கள் ஒரு 5 பாடல்கள் இருக்குது. 5 பாடல்கள் முத்தான பாடல்கள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் 2 பாடல்கள் தான் தர முடியும். எனவே 2 பாடல்களை நீங்கள் கேட்கலாம். அதே போலவே இந்த திரைப்படத்தினுடைய கதை, இதை பற்றிய சுவாரஸ்யங்கள் இந்த பாடலின் பின் உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம்.

எஸ்பிபி மற்றும் பி சுசிலா அவர்களுடைய குரலிலே வந்த பாடல் கௌரவம் திரைப்படத்திற்காக பார்த்த ஞாபகம் இல்லையோ பகுதியிலே கௌரவம் திரைப்படத்தை பற்றி இன்றைய நாளில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கௌரவம் அந்த திரைப்படத்தினுடைய கதையை பார்த்தால் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய பெருமளவான ஒரு வழக்கறிஞராக ரஜினிகாந்த் என்ற பெயருடைய ஒரு சிவாஜி கணேசன் இருக்கின்றார். இந்த வழக்கிலும் தோற்காத மிக ஒரு திறமைசாலியான ஒரு நீதிபதி ஒரு திறமைசாலியான ஒரு வக்கீல் நீதிபதியாக வேண்டும் என்பதுதான் அவருடைய பலநாள் கனவாக இருந்ததால் அதான் நிறைவேறாததால் ஏற்பட்ட ஒரு கோபம். அந்த கோபத்தில் பார்த்திங்கன்னா கொலை செய்த ஒரு மோகன்தாஸ் சட்ட நுணுக்கத்தினால் விடுவிக்கின்றார். அதை ஏற்றுக்கொள்ளாத அவருடைய மகன், அவருடைய பேர் கண்ணன், அவரும் அடுத்த சிவாஜி, அவர் என்ன செய்கிறார்னா அதே அந்த மோகன்தாஸ் அவருடைய அந்த கேஸில் திரும்பி எதிர்த்தரப்பு வழக்கறிஞராக களமிறக்கிறார். பார்த்திங்கன்னா இதில் வாத பிரதிவாதங்கள் மிகப்பெரிய அளவிலான கோர்ட் ட்ராமாஸ்லாம் நடக்கும். இதன் பின்னர் பார்த்திங்கன்னா இந்த இறுதி தீர்ப்பு என்னென்னு சொல்லி சொன்னால் இரண்டாவது சிவாஜி கணேசன், அதாவது கண்ணன், இதில் வெற்றி பெறார். இந்த வெற்றியை தாங்க முடியாத ரஜினிகாந்த் என்ற அந்த சிவாஜி கணேசன் என்ன செய்கிறாண்டா உயிரிழக்கிறார். இதுதான் அந்த ஒன்லைன் ஸ்டோரி. இப்படி தான் அந்த ஒவ்வொரு இயக்குநர்களும் போய் நடிகர்கள்ட்ட ஒன்லைன் ஸ்டோரி சொல்லுவாங்களாம். அதுக்குப்புறம் என்ன செய்வாங்களாம்னு சொல்லி சொன்னால் அந்த ஒன்லைன் ஸ்டோரியை டெவலப் பண்ணிட்டு வாங்கினதுக்கு பிறகு தான் போய் அந்த திரைக்கதையை மிகப்பெரிய அளவில் வெளியிட்டு வருவாங்க. ஸோ ஒரு ஒன்லைன் ஒரு ஸ்டோரியாக இந்த கௌரவம் திரைப்படத்தினுடைய அந்த கதையை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதில் உள்ள சுவாரஸ்யங்கள் என்ன சொல்லி பார்க்கலாம். இந்த 73ல் வெளிவந்த அந்த திரைப்படம் இதனுடைய சுவாரஸ்யம் என்ன சொல்லி சொன்னால் ஆணவம், அதே போல் ஒரு கம்பீரம் கொண்ட ஒரு பேரிஸ்டராக ஒரு ரஜினிகாந்த் என்ற ஒரு பாத்திரத்திலே நடத்தியிருப்பார். அமைதியான ஒரு இளம் வழக்கறிஞராக கண்ணன் என்ற அடுத்த சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார். இதிலும் ட்ரெண்ட்லையும் பார்த்திங்கன்னா முற்றிலும் வேறுபட்ட பாத்திரங்களாக இருக்கும். ஒரு பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உடல் மொழி கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை கூட மிக சிறப்பாக அந்த திரைப்படத்தில் வித்தியாசப்படுத்தியிருப்பார் சிவாஜி கணேசன் சொல்லி சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா படப்பிடிப்பு நடக்கிற நேரத்தில் காலையில் ரஜினிகாந்தாகவும் பிற்பகலில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கண்ணனாகவும் நடித்ததாக இதனுடைய தயாரிப்பாளர் முன்னொரு பொழுது ஒரு பகிர்ந்த ஒரு தகவலையும் நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காக நாங்கள் சொல்கிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த கேமரா, அதாவது டேக் இல்லாத நேரத்தில், அதாவது ஷார்ட்ஸ் இல்லாத நேரத்தில் கூட அவரை எந்த கதாபாத்திரத்தில் நடித்து கொண்டிருக்காரோ அந்த கதாபாத்திரமாகவே நடக்கிறதுலேருந்து கதைக்கிறதுலேருந்து எல்லாமே உடல் மொழி எல்லாமே அப்படியே வச்சுட்டு இருந்து அந்த டேக்கில் அப்படி ஒன் ஷாட் அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாராம் சிவாஜி கணேசன் அவர்கள். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த், அதாவது சித்தப்பாவாக வருகின்ற சிவாஜி கணேசன் என்ன செய்வார் சொல்லி சொன்னால் அந்த புகைப்பிடிப்பார். அந்த புகைப்பிடிக்கிற ஸ்டைலில் எங்கேருந்து எடுத்துக்கொண்டார்னு சொல்லி சொன்னால் ஒரு பிரபலமான தொழில் அதிபர் டி எஸ் கிருஷ்ணன் என்ற அவரிடமிருந்துதான் அவர் பெற்றுக்கொண்டதாக அந்த ஸ்டைலை எடுத்து தான் இந்த திரைப்படத்திலே பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. அதே போலவே அவருடைய ஹேர் ஸ்டைலில் பொறுத்த வரைக்கும் அந்த ரஜினிகாந்த் என்ற கதாபாத்திரத்தில் வருகின்ற சிவாஜி கணேசனுடைய ஹேர் ஸ்டைல் கூட அன்றைய இந்தியா சிமெண்ட் அந்த நிறுவனத்தினுடைய தொழிலதிபர் டி எஸ் நாராயணசுவாமி அவருடைய ஹேர் ஸ்டைலும் அதே மாதிரி இருந்திருக்கும். அது கொஞ்சம் அவருக்கு பிடிச்சிட்டு போல இருக்குது. அதே மாதிரி இதில் நான் பயன்படுத்துகிறேன்னு சொல்லி அதை பயன்படுத்தியிருக்கின்றார். அதே போல் சிவாஜி கணேசனுடைய புகழ்பெற்ற அன்னை இல்லம் இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான படப்பிடிப்பு தளமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போலவே பாலூட்டி வளர்த்துகளி என்ற பாடலிலே ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் என்ன செய்யிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் பாலூட்டி வளர்தல் எனக்கு தெரிந்து எஸ்பிபி அவர்களை பாட வச்சுருக்காங்க போல இருக்குது. இந்த பாடலை எம்எஸ்வி அவர்களுடைய செல்லப்பிள்ளை எஸ்பிபி அவர்களை பாலூட்டி வளர்தல் என்ற பாடலை பாட வைத்திருக்காங்க போல இருக்குது. ஆனால் படப்பிடிப்பிலே சிவாஜி கணேசனை நடிக்க வச்சு பார்க்குற நேரத்தில் அந்த குரல் அவருக்கு செட் ஆகாததால் மீண்டும் டிஎம்எஸ் அவர்களை அழைத்து பதிவு செய்து அந்த பாடலை திரைப்படத்திற்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல் இதில் எம்எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசன் இருவருமே இணைந்த பாடல்கள்னா நீயும் நானுமா, அதே போலவே பாலூட்டி வளர்கின்ற இந்த இரண்டு பாடல்களும் மிக மிக பிரபலம். அதே போலவே இன்றும் பலரும் விரும்பி கேட்கின்ற பாடல்களாக இந்த இரண்டு பாடல்கள் மாத்திரமல்ல ஐந்து பாடல்கள் இருந்தாலும் அந்த ஐந்து பாடல்களிலுமே இந்த இரண்டு பாடல்களும் கவித்துவம் மிக்க பாடல்களாக இருக்கும். அதிலும் நீங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க, அந்தளவிற்கு மிக சிறப்பான இரண்டு பாடல்களாக இந்த திரைப்படத்தில் இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. முக்கியமாக 25 அக்டோபர் 1973 வெளிவந்த இந்த திரைப்படம் தீபாவளி தினத்தில் வெளிவந்தது. திரையரங்கத்தில் 100 நாட்களுக்கு மேலோ ஓடி மிகப்பெரிய வெற்றியை பெற்றதாக சொல்லப்படுகிறது. அதே போலவே பாரிஸ்டர் ரஜினிகாந்த், கண்ணன் இந்த இரண்டு கதாபாத்திரத்துக்காகவும் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் பெற்றுக்கொண்டார் என்பதும் இதிலே சொல்லக்கூடியது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே நடிகர் இரண்டு வேடங்களில் நடிப்பது மட்டுமல்லாமல் குரல், உடல் மொழி, நடை, தோற்றம், மனநிலை என்று எல்லாத்திலையும் முற்றிலுமாக வேறுபட்ட ஒரு குணாதிசயங்களை வெளிப்படுத்தி இந்த குணாதிசயங்களை வேறுபடுத்தி காட்டி
நடித்த சிவாஜியினுடைய நடிப்பு மிகப்பெரிய பாராட்டை பெற்றது. அதுதான் இந்த திரைப்படத்தினுடைய கௌரவம் அப்படின்னு சொல்லி சொல்வார்கள். எனவே கௌரவம் திரைப்படத்தை பற்றி இன்று நாங்கள் பார்த்தோம். அனைவருக்கும் பிடித்தன்னு சொல்லிக் கொள்வதை விட அந்த காலத்திலே பலரும் விரும்பி கேட்ட ஒரு பாடல் தான் இந்த பாடல். இந்த திரைப்படத்தில் ஒரு ஹைலைட்டான பாடல் அந்த பாடலை நாங்கள் இப்பொழுது கேட்கலாம்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. கோடையை மேலும் குதூகலமாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், ஜி தமிழ் சரிகம ப ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட நிகழ்ச்சிகள். ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkindrana Ahmed Tamzin 437-860-7002.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
0: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோர்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோர்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
5: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 ஆகஸ்ட் 13 தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 21 தேதி வெள்ளி பூங்காவனம், ஆகஸ்ட் 25 செவ்வாய் சப்பரம், ஆகஸ்ட் 26 புதன் தேர், ஆகஸ்ட் 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 4167318453.

0: 4:24 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம்மில் நாங்கள் ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது மீண்டும் டொரண்டோ சங்கமம் அங்கிருந்து என்ன தகவல்கள் தரப்படுகின்றன என்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
1: டொரண்டோ சங்கமம் நிகழ்வு இப்பொழுது 3வது நாளாக நிறைவு நாளாக ஸ்காப்ரோ முற்றவெளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று நிறைவு நாள் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். மார்னிங் சைலன்ஸின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஸ்காப்ரோ முற்றவெளியில் இந்த நிகழ்வு முற்றிலும் இலவசமான நிகழ்வாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பார்க்கிங் ஃப்ரீ, என்ட்ரன்ஸ் ஃப்ரீயாக குடும்பத்தாரோடு வந்து மகிழ்வதற்கான ஒரு நிகழ்வாக டொரண்டோ சங்கமம் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மழையும் இப்பொழுது அப்படியே மெல்ல மெல்ல நின்று கொண்டே இருக்கிறது. ஆகவே நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரோடு வந்து இந்த டொரண்டோ சங்கமம் கோடை கால நிகழ்வை நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக கூட இருக்கின்றது. ஏராளமான வர்த்தக சாவடிகள், உணவுச் சாவடிகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கான தயார்படுத்தல்கள் இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டன. அதனால் இப்பொழுது மும்மரமாக அனைவருமே அந்த வேலிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியவாறு இருக்கின்றது.
2: மார்னிங் சைலன்ஸின் சந்திப்புக்கு அருகில இருக்கின்ற ஸ்காப்ரோ முற்றவெளியில தான் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது டொரண்டோ சங்கமம். இன்றைக்கு இறுதி நாள் என்பதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். முதல் 2 நாள் நீங்க மிஸ் பண்ணி இருந்தாலும் கூட பரவாயில்லை. இன்றைக்கு உங்களோட குடும்பத்தோட இந்த வீக்கெண்டை வந்து நீங்க கழிப்பதற்கு ஒரு மிக சிறந்த ஒரு பொழுதாக இருக்கின்றது. அனுமதி இலவசம், பார்க்கிங் முற்றிலும் இலவசம். நீங்க உங்களோட சொந்த வாகனத்துல வரும்போது பார்க் பண்ணிட்டு நீங்க உள்ள வரலாம், வரக்கூடியதாக இருக்கும். மலைத்தூரல் கூட இன்னும் சற்று நேரத்துல முழுமையா நின்றுவிடும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்பிக்கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மாலை நேரத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி கூட நடைபெற இருக்கின்றது.

பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மலைக்கு தமிழகத்து உணவு வகைகளையும் நீங்கள் சுவைத்தபடி இசையையும் ரசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு இவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். டொராண்டோ சங்கமம் ஸ்காப்ரோ முற்றுவெளியில் மார்னிங் சைலன்சின் சந்திப்பில் இடம்பெற்ற கொண்டிருக்கின்றது என்று சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் ஆல் ஆண்டாரியோ ரிகவரி டூரிங் கம்பெனியினரால் கார் ஒன்றினை வெல்லும் வாய்ப்பு கூட உங்களுக்காக காத்திருக்கின்றது. இதற்கான ரஃபல் ஒன்றும் இன்றைய நாள் நடாத்தப்பட இருக்கின்றது. $20 டிக்கெட்டை அவர்களுடைய பூத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 5 free ஆயில் சேஞ்சஸ், 5 free டோயிங்ஸை கூட வெல்லும் வாய்ப்பு காத்திருக்கின்றது. இந்த ரஃபல் மூலம் பெறுகின்ற முழு பணமும் நல்ல நோக்கத்திற்காக ஓபிபி பவுண்டேஷனருக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பதையும் அவர்கள் அறிய தந்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்களும் நேரடியாக வரலாம். டொராண்டோ சங்கமம் மார்னிங் சைலன்ஸின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஸ்காப்ரோ முற்றுவெளியில் தான் இந்த பிரம்மாண்டமான இசை நிகழ்வு இன்னும் சொற்ப நேரத்தில் ஆரம்பமாக இருக்கின்றது. ஆகவே நீங்களும் நேரடியாக உங்களுடைய குடும்பத்தாரோடு வந்து இந்த கோடைகால கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் மீண்டும் அடுத்த பொழுதில் சந்திக்கலாம்.

0: இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவில் வங்கிகள் மற்றும் நிறுவனங்களின் மோசடி தடுப்பு விசாரணையாளர்கள் எனும்

0: பேரில் இடம்பெறும் மோசடிகள் தொடர்பில் கனடிய மோசடி தடுப்பு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் கனடிய மோசடி தடுப்பு மையத்தின் அலுவலர்கள் என குறிப்பிட்டு கூட மோசடி முயற்சிகள் இடம்பெறுவதாக அது சுட்டிக்காட்டியுள்ளது. அமெரிக்க டிரம்ப் நிர்வாகத்துடன் இடம்பெற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளிலிருந்து கனடா வெளியேறிய நிலையில் இப்பேச்சுக்களின் போது கனடா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக உணர்வதாக பிரதமர் மாக்ரானி தெரிவித்துள்ளார். தாக்குதலை அடுத்து போர்தான் ஆரம்பிக்கும் என கூறியுள்ள அவர் அமெரிக்காவுடன் பொருளாதார போர் ஆரம்பித்து விட்டதாகவும் சூளுரைத்துள்ளார். மறுபுறத்தில் அமெரிக்காவின் மாநிலமாக மாற மறுக்கும் கனடா அமெரிக்க மாநிலம் ஒன்றின் அனுகூலங்களை பெற நினைப்பதாக டொனால்ட் டிரம்ப் மீண்டும் சிண்டியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இந்தியாவின் பிரதமராக உயர்வார் என தாவைக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த நிலையில் அவர்கள் இன்னும் ரசிகர் மனப்பான்மையிலேயே உள்ளதாக காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் விமர்சித்துள்ளார். ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக தாவைக்காவினர் முன்மொழியாதமை தொடர்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் தாவைக்க ஆட்சி அமைக்க முதலில் ஆதரவளித்தது காங்கிரஸ் தான் எனவும் ராகுல் காந்தி ஆதரவளித்திருக்காவிட்டால் மத்திய பாஜக அரசு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஆக்கியிருக்கும் என்றும் கூறியுள்ளார். இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை எழுப்பிய கேள்விகளுக்கு அரசாங்கம் உரிய பதில்களை வழங்கியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் நட்டஈடு அலுவலகம் ஆகியவற்றின் செயற்பாடுகளை அரசாங்கம் வலுப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் FM.
3: காலங்கள் கடந்தும் காட்சினில் பரவி காதுகளை வருடும் கரும்பென இனிக்கும் காணம், இது காட்சினிலே வரும் கீதம். காட்சினிலே

0: Weekend East FM 102.7 102.7 It's cool.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 தேதி வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
2: பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறன் கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
3: என்ன கதை இது? பேக்யார்ட்ல எப்படி வீடு கட்டுறது?
2: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
2: 416-768-2426.
4: பாட்டுக்கு
5: நாரதன்,
4: வீணைக்கு
5: வாணி,
4: அழகுக்கு
5: முருகன்,
4: சொல்லுக்கு
5: அகத்தியன்,
4: வில்லுக்கு
5: வினோத்குமார்.
4: எனது வினோத்குமாரா?
5: ஆம், வில்ஸ். அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189.
6: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
7: அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building உள்ளே 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
9: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
10: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
9: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
11: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
12: பாட்டு பழசு, செய்தி புதுசு.
13: கண்டிப்பாக பாட்டு எழுதுறவங்களுக்கு சங்கீத ஞானம் தெரிஞ்சிருக்கும். நான் சமீபத்து உதாரணம் ஒன்றும் சொல்ல விரும்பல. உடம்புல நாராயண கவி, மருதகாசி அண்ணன், கே டி சந்தானம், அவங்களுக்கு கண்ணதாசனுக்கும் ஓரளவு சங்கீத ஞானம் நல்லாவே இருக்கணும். இருந்தது, உண்டு. நீங்க இருந்தால்தான் உங்களுடைய வர்ணமட்டுக்கு தகுந்த மியூசிக்கல் வேர்ட்ஸை நம்ம போட முடியும். ரெண்டாவது, பாட்டுகள் எழுதுற இப்ப எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாவே தெரியும். நான் ஒரு 40 ராகத்துக்கு ஆரோகணம் அவரோகணும் எனக்கு தெரியும். காகல நிஷாதம்னா என்ன, கைசிக்க நிஷாதம்னா என்னன்னு தெரியும். இதே சினிமாவில் இதுக்கு இந்த பாஷையில் சின்ன நீ பெரிய நீ பண்ணிடுவாங்க. ரெண்டாவது பாட்டு ஒரு மெட்டு இருக்குன்னு வைங்க, ஆன் த பீட் ஒன்னு இருக்கு, சமத்துல எடுக்கிறதுக்கு, தள்ளி எடுக்கிறதுக்கு, பிஃபோர் தி பீட் எடுக்கிறதுல இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு பாட்டு எழுதினால் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மியூசிக் டைரக்டரே போட்ட ஒரு வர்ணமெட்ட, நாம இந்த ஞானம் இருந்து அந்த தாளங்களை வேற மாதிரியா, அதே தாளத்துக்குள்ள அதே பார்ஸுக்குள்ள வேற மாதிரியா ஃபார்ம் பண்றப்போ, இப்ப நான் அந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதினேன், இளையராஜா ரொம்ப அசந்து போய் இது இது இந்த மாதிரி பிரிக்கலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, பிரமாதமா இருக்கும். அந்த பாட்டு வந்து ஆகாய வண்ணிலாவேன்னு ஒரு பாட்டு, ஒரு டூயட், அதனுடைய சரணங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்க தாளம் எல்லாம் விவகாரமா இருக்கும். கண்டிப்பா சங்கீதம் தெரிஞ்சிருக்கணும்.

0: பாட்டு பழசு செய்தி புதுசு.
1: 4:46 நிமிடம் இஸ்டெஃபிமோடு இணைந்திருக்கின்றோம். ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் மீண்டும் டொரண்டோ சங்கமம் அங்கிருந்து தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம்.
2: டொரண்டோ சங்கமம் நிகழ்வு தற்பொழுது 3வது நாளாக ஸ்காப்ரோ முற்றுவெளியில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று நிறைவு நாளாக டொரண்டோ சங்கமம் இருக்கின்றது. மார்னிங் சைடன் பின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஸ்காப்ரோ முற்றுவெளியில் தான் இந்த நிகழ்வு முற்றிலும் இலவசமான ஒரு நிகழ்வாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பார்க்கிங் ஃப்ரீ, என்ட்ரன்ஸ் ஃப்ரீயாக நீங்கள் குடும்பத்தாரோடு வந்து மகிழ்வதற்கான ஒரு நிகழ்வாக டொரண்டோ சங்கமம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. டொரண்டோவில் இருக்கின்ற அனைவரையும் அன்புடன் ஏற்பாட்டாளர்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். கோடை காலத்தை கொண்டாடுவதற்கான இன்னும் ஒரு வாய்ப்பாக டொரண்டோ சங்கமம் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது மழை கூட முற்றிலும் நின்று விட்டது. ஆகவே நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரோடு வந்து டொரண்டோ சங்கமத்தில் சங்கமிக்கலாம். ஏராளமான உணவுச்சாவடிகள் இங்கே இருக்கின்றன. இப்பொழுது இந்த நிகழ்வுக்கான தயார்படுத்தல்கள் கூட ஆரம்பமாக இருக்கின்றது. இங்கே ரிஹர்சல் கூட இப்பொழுது இந்த மேடையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிகவும் பிரம்மாண்டமான ஒரு மேடை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மேடையில் தற்பொழுது ரிஹர்சல் கூட மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியவாறு இருக்கின்றது. அனைத்து உணவு வகைகளையும் சுடச்சுட தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மலைக்கு தாயகத்து உணவு வகைகளை நீங்கள் சுவைத்தபடி இசையையும் கேட்கக்கூடிய வாய்ப்பை இவர்கள் உங்களுக்காக தந்திருக்கின்றார்கள். டொரண்டோ சங்கம் ஸ்காப்ரோ முற்றுவெளியில் மார்னிங் சைடன் பின் சந்திப்பில் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
3: மார்னிங் சைடன் பின் சந்திப்புக்கு அருகில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது டொரண்டோ சங்கமம். நீங்க டிடிசி மூலமாக வரும்போது பஸ் ஸ்டாப்பிற்கு எதிராகவே இருக்கின்றது. நீங்கள் இல்ல உங்களோட சொந்த வாகனத்துலதான் வாரீங்க அப்படின்னு சொன்னா கூட பார்க்கிங் வந்து முற்றிலும் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தோட வந்து நேரத்தை மகிழ்ச்சியாக கழிப்பதற்கு ஒரு மிக சரியான ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. உணவு கடைகள், ஆடை ஆபரண கடைகள் என்று பல வகையான பூத் வந்து இங்கே போடப்பட்டிருக்கின்றது. அதையும் தாண்டி குழந்தைகளுக்கான பவுன்சி காசல் கூட இங்கே ஃப்ரீயாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் உங்கள் குழந்தையை வந்து நேரடியாக அழைத்து வரும்போது அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருக்க போகின்றது. நேரடியாக வரலாம். மார்னிங் சரண் பின் சந்திப்புக்கு அருகில் உள்ள ஸ்காப்ரோ முற்றுவெளியில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற டொரண்டோ சங்கம் இன்னும் சற்று நேரத்தில் இசை நிகழ்ச்சி கூட ஆரம்பிக்க இருக்கின்றது. தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஜீவன், ரக்ஷிதா போன்ற பல கலைஞர்கள் கனேடிய கலைஞர்களுடன் இணைந்து இசை நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றார்கள். மழை வந்து முற்றிலுமே நின்று விட்டது. நேரடியாக வாருங்கள் உங்கள் குடும்பத்துடன். மார்னிங் சரண் பின் சந்திப்புக்கு அருகில் ஸ்காப்ரோ முற்றுவெளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது டொரண்டோ சங்கமம்.
2: டொரண்டோ சங்கமத்தில் ஆல் ஆன்சரோ ரிகவரி டோவிங் கம்பெனியால் கார் ஒன்றினை வெல்லும் வாய்ப்பு கூட உங்களுக்காக காத்திருக்கின்றது. இதற்கான ராஃபோ ஒன்றும் இன்று நாள் நடத்தப்பட இருக்கின்றது. $20 டிக்கெட்டை அவர்களுடைய பூத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். உங்களுக்கு ஆல் ஃபீச்சர்ஸ் உடன் கூடிய ஒரு கார் ஒன்றினை வெல்லும் வாய்ப்பு உங்களுக்காக அவர்கள் தந்திருக்கின்றார்கள். 5 ஃப்ரீ ஆல் சேஞ்சஸ், 5 ஃப்ரீ டோயிங்ஸ் கூட வெல்லும் வாய்ப்பு இருக்கின்றது. இந்த ராஃபல் மூலம் பெறுகின்ற முழு பணமும் நல்ல நோக்கத்திற்காக OPP ஃபவுண்டேஷனுக்கு வழங்கப்பட இருக்கிறதையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே நீங்களும் நேரடியாக வரலாம். டொரண்டோ சங்கமம் மார்னிங் சைடன் பின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றுவெளியில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை சொல்லிக்கொண்டு நாங்கள் மீண்டும் அடுத்த பொழுதில் சந்திக்கலாம்.
1: 4:50 நிமிடம் ரசிகர் மன்றம் இத்தோடு நிறைவுக்கு வருகின்றது. வருகிற வாரம் இதே போலவே ரசிகர் மன்றம் உங்களை ரசிக்க வைக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றோம். தொடர்ந்து 5 மணி முதல் 7 மணி வரை 16 வயதுக்கு உட்பட்டவர் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சிகளோடு பாடலை தருவதற்கு ஜாஸ்மிதா. மறுபடி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற நான் என்று உங்கள் அன்பின் சஞ்சயன். வணக்கம் நேர்களே.

0: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரூ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டாண்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589999.
1: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
3: அரசாங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office 416-666-7770.
5: Indrum Isayudan East FM Ungaludan 102.7.
6: Hey, trippin' a trippin' away. Hey, trippin' a trippin' a trippin' a

0: தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
1: பாரிஜாத பூவே அந்த தேவலோக சேனே,
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம். எப்பொழுதும் கேளுங்க மகிழ்ச்சி.

நன்றி நன்றி சஞ்சயன். வணக்கம் நேர்களே, அதும் குட்டீஸ், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். நேரம் இப்பொழுது 5:01. ஸோ எஸ், 5 என்று சொன்னாலே இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர், அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டது, 5 ஆயிட்டது. ஸோ இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் உங்களுக்கு தான் என்று வந்துட்டது. ஸோ அழகான இந்த மாலை பொழுதில் இதமான பாடல்களை ஏந்தி இளையோரின் மனங்களை குதூகலப்படுத்தும் ஈஸ்ட் எஃப்எம்மின் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜஸ்மிதா சிவரூபன். ஸோ தொடர்ந்து நாங்கள் அமேசிங்கான பாடல்கள் கேட்பதற்கு முன்னர் இப்பொழுது நாங்கள் டொராண்டோவின் காலநிலையை பார்க்கலாம். வெளியில் இப்பொழுது 18°C, உணர்நிலை 19°C. மற்றது மழையுடன் கூடிய ஒரு மாலை பொழுதாக இருந்தாலுமே இப்பொழுது மழை வந்து கொஞ்சம் விட்டு இருக்குது, ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஜிடிவின் அறிப்பொருள் விலையை பார்த்துவிட்டால் நள் இரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை. அத்தோடு Facebook, Instagram, TikTok ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 என்ற எண்ணுக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். And East FM in Minnanjal, eastfm102.7@gmail.com. So yes, குட்டீஸ், ஒரு லாங் டைமுக்கு பிறகு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ நிறைய குட்டீஸோட கதை கொண்டு மண்ட எனக்குமே ஆசையாக இருக்குது. ஸோ உடனே கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழுங்கள். அழையுங்கள் 416-554-4040.

0: விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது பாடல். நேரம் 5:05. இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்க முதலாவது நேரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: சஞ்சிகா.
0: சஞ்சிகா, எப்படி இருக்கிறீங்க?
1: நானும்
0: நல்ல சுகமா இருக்கிறேன். என்ன பாடல் கேப்ப?
1: போகாதடி.
0: ஓகே, நல்ல பாடல். சரி சொல்லுங்க, உங்களோட சம்மர் பிரேக் எல்லாம் எப்படி போகுது? ஸ்பெஷலா ஏதாச்சும் செய்தீங்களா? நீங்களும் 4 6 5 5 4 4 0 4 0.

0: நேரம் 5:11 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காட்சியில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொராண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சர்ஸை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரிசஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலுமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி செய்யும் வாய்ப்பும் உள்ளன. ஏடி ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொராண்டோ லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். அந்த தகவலோடு இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: மீனாட்சி.
0: மீனாட்சி, அப்படி இருக்கீங்க மீனாட்சி. நல்லம். ஓகே, நீங்க உங்களோட பேர் வந்து நல்ல பியூட்டிஃபுல்லா இருக்குது. இன்னைக்கு நாங்க என்ன பாடல் கேட்போம்?
1: ரஞ்சிதமே.
0: ரஞ்சிதமே. ஓகே மீனாட்சி, சொல்லுங்க உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார்?
1: விஜய்.
0: விஜய். ஓகே, அதான் நல்ல விஜய் பாட்டு ஒன்று கேட்டுருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு விஜய் பிடிக்குமெண்டா, இனி எவ்ரி சண்டே நீங்கள் கால் பண்ணி ஒரு நல்ல விஜய் பாட்டு ஒன்று கேளுங்க, சரியா?
1: ஓகே.
0: ஓகே, மீனாட்சிக்கு எத்தனை வயசு?
1: 5.
0: 5. நல்ல க்யூட்டாக தமிழ் கதைக்கிறீங்க மீனாட்சி. இதே மாதிரி அடுத்த சண்டேயும் சந்திப்போம், சரியா?
1: நன்றி.
0: வணக்கம். எஸ் குட்டீஸ், இதே மாதிரி நீங்களும் இணைந்து கொள்ளலாம் எங்களுடன். அழையுங்கள் 4164544040 என்று சொல்லிக்கொண்டே இப்பொழுது நாங்கள் டொராண்டோ சங்கமத்திலிருந்து தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம்.
2: டொராண்டோ சங்கமம் நிகழ்வு இப்பொழுது 3வது நாளாக ஸ்காப்ரோ முற்றவெளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று நிறைவு நாளாக இருக்க போகின்றது. மார்னிங் சைலன்ட் பெண் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஸ்காப்ரோ முற்றவெளியில் இந்த நிகழ்வு முற்றிலும் இலவசமான ஒரு நிகழ்வாக தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பார்க்கிங் ஃப்ரீ, என்ட்ரன்ஸ் ஃப்ரீயாக குடும்பத்தாரோடு வந்து மகிழ்வதற்கான ஒரு நிகழ்வாக டொராண்டோ சங்கமம் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே டொராண்டோ சங்கமம் உங்களை அன்புடன் இப்பொழுது வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்ப நேரத்தில் இசை நிகழ்ச்சியும் ஆரம்பமாக இருக்கின்றது. தென்னிந்திய பாடல்களான வி எம் மகாலிங்கம், ஜீவன் மற்றும் ரக்ஷிதாவினுடைய இசை நிகழ்ச்சி இன்னும் சற்ப நேரத்தில் ஆரம்பிக்க இருக்கின்றது. இப்பொழுது மழை முழுதாக நின்றுவிட்டது அப்படி என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது ஏராளமான ஆயத்தங்கள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்வுகளினுடைய தயார்படுத்தல்கள் ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டன. இப்பொழுது பிரதான மேடையில் வந்து நிகழ்ச்சிகளும் ஆரம்பமாக இருக்கின்றது. நீங்களும் நேரடியாக இங்கே வர முடியும். இங்கே வரும் பொழுது நீங்கள் தாயத்து உணவு வயலை கூட அப்படியே சுவைத்துக் கொண்டு இந்த பிரம்மாண்டமாக நடைபெற போன்ற இசையையும் கேட்டு மகிழலாம்.
3: மார்னிங் சைடன் பின் சந்திப்புக்கு அருகில ஸ்காப்ரோ முற்றுவெளியில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது டொராண்டோ சங்கமம். இன்றைக்கு இறுதி நாள் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக்கணும். 2 நாள் நீங்க மிஸ் பண்ணி இருந்தாலும் கூட பரவாயில்ல, இன்றைய நாளை நீங்க உங்களோட குடும்பத்தோட வந்து வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருக்கின்றது. குழந்தைகளுக்கான பவுன்சி காசல் கூட இங்கே ஃப்ரீயாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் உங்கள் குழந்தைகளை இங்கே அழைத்து வரும்போது அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பொழுதுபோக்காக இன்றைய நாள் இருக்க போகின்றது. அது மட்டுமல்ல, இன்னும் சற்று நேரத்தில் இசை கச்சேரி கூட ஆரம்பிக்க இருக்கின்றது. தென்னிந்திய கலைஞர்களான ஜீவன், ரச்சிதா என்று பல தென்னிந்திய கலைஞர்கள் வந்து இங்கே நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். அவர்களுடன் சேர்ந்து கனேடிய கலைஞர்களும் கூட பங்கு பெற்று இருக்கின்றார்கள். நேரத்தை விவரிக்காமல் நேரடியாக வரலாம். மார்னிங் சரண் பின் சந்திப்புக்கு அருகில் ஸ்காப்ரோ முற்றவெளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது டொராண்டோ சங்கமம்.
2: டொராண்டோ சங்கமத்திலிருந்து நாங்களும் நேரடியாக இணைந்து உங்களோடு தகவலை பகிர்ந்து கொண்டே இருக்கின்றோம். ஆல் ஆன்டாரியோ ரெக்கவரி டோயிங் கம்பெனியினரால் கார் ஒன்றினை வெல்லும் வாய்ப்பு கூட உங்களுக்காக காத்திருக்கின்றது. இதற்கான ராஃபோ ஒன்றும் இன்றைய நாள் நடாத்தப்பட இருக்கின்றது. இந்த டிக்கெட்டுகளை $20 செலுத்தி நீங்கள் அவர்களுடைய பூத்தில் இந்த டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். வெற்றி பெறும் அதிர்ஷ்டசாலி நேருக்கு ஒரு கார் ஒன்றை வெல்லும் வாய்ப்பு காத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 5 ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ், 5 ஃப்ரீ டோயிங்ஸை கூட வெல்லும் வாய்ப்பு கூட உங்களுக்காக காத்திருக்கின்றது. இந்த ராஃபோ மூலம் பெறுகின்ற முழு பணமும் நல்ல நோக்கத்திற்காக ஓபிபி ஃபவுண்டேஷனுக்கு வழங்கப்பட இருக்கின்றது என்பதையும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள்.
4: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
5: கோடையை மேலும் குதூகலமாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், சி தமிழ் சரிகம ப ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
6: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
7: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
8: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
7: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
8: ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
9: Formula Honda வில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
5: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்கார்ப்ரோ. 416-841-5301, 416-841-5301.
0: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
10: FM 102.7 East FM.

நேரம் 5:24 ஈஸ்ட் எஃப்எம் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் 2nd அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோத் கோயின், தங்க சங்கிலி அல்லது கை சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒரு வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஓர்டர்களுக்கு சே கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோத் கோயின் அன்பளிப்பு. இப்போது $2,500 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599. சரி குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அழையுங்கள் 416-554-4000.

0: நேரம் 5:29 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலையில் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். எஸ் குட்டீஸ், இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழ்வதோடு மட்டுமல்லாமல், அஃப்கோர்ஸ் சம்மர் பிரேக்கும் வந்து இன்னும் ஒரு டூ வீக்ஸ், அதாவது இதிலிருந்து ஒரு 1 வீக் தான் ஆக்சுவலி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த பிரேக் என்ஜாய் பண்ணுற அதே நேரத்தில் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்து பிரேக்கில் என்னெல்லாம் செய்து நீங்கள் என்றதையும் எங்களோடு ஷேர் பண்ணலாம். அழையுங்கள் 416-554-4040.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலுபியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
3: Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit நை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656-416-906-5656.
4: East FM, Tamil, Seedigal.

சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இலங்கையின் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் சங்கத்தால் யாழ்ப்பாணத்தில் நடத்தப்படும் மாநாட்டுக்கு ஆதரவளிக்குமாறு அம்பாறை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. உள்நாட்டு பொறிமுறையில் நம்பிக்கை இல்லாததால் சர்வதேச தீர்வினை நோக்கி போராட்டங்களை நகர்த்துவதாக அது தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் இடம்பெற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்கள் தோல்வியடைந்த நிலையில் அது தொடர்பில் மாகாண முதல்வர்களுக்கு பிரதமர் மார்க்கார்னி விளக்கம் அளித்துள்ளார். ட்ரம்ப் நிர்வாகத்துடனான ஒப்பந்த பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறிய பிரதமரின் முடிவுக்கு மாகாணங்களின் முதல்வர்கள் ஆதரவளித்துள்ளனர். குறித்த ஒப்பந்தத்தில் கனடா கையெழுத்திட மறுத்தமை சிறந்த முடிவென்றும் அது ஒரு மோசமான ஒப்பந்தமெனவும் தெரிவித்துள்ள ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்டு, குறிப்பாக ஒன்டாரியோவுக்கு மிகவும் பாதகமான ஒப்பந்தத்தை அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் முன்வைத்ததாக கூறியுள்ளார். அதேவேளை கனடாவில் நிராகரிக்கப்பட்ட அமெரிக்காவின் ஒப்பந்தம் பற்றிய முழுமையான விபரங்கள்

0: பிரதமர் மக்கார்னி தலைமையிலான மத்திய லிபரல் அரசு பகிரங்கமாக வெளியிட வேண்டும் என பழமைவாத கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. யுக்ரைனில் தேர்தலை நடத்தும் அழைப்பினை அந்நாட்டின் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நிராகரித்துள்ளார். பதவி நீக்கப்பட்ட முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வழைப்பை விடுத்திருந்தார். இந்நிலையில் ரஷ்யாவுடன் போர் இடம்பெறும் காலத்தில் தேர்தலை நடத்துவது யுக்ரைனை அழைக்கும் செயல் என அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார். யுக்ரைனில் அவருக்கான ஆதரவு உயர்வாகவே உள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி. The best mutton roll in town, Sun City Plaza, Scarborough. 416-535-2323.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சர்வேகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1,000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அரங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana. Ahmed Thamsi, 437-860-7002.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
0: The one and only Weekend Wonder, Weekend East FM. Where are
4: you? Weekend East FM
0: 102.7. Weekend East FM,
5: the greatest radio station.

நேரம் 5:42. ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். வேலை வாய்ப்பு பற்றிய அறிவித்தல். மிக பிரபலமான இத்தாலியன் உணவகம் ஒன்றிற்கு 2 வருடம் இத்தாலியன் உணவுகளை சமைத்த அனுபவம் உள்ள கக் உடனடியாக தேவை. திறமைக்கு ஏற்ப தகுந்த சம்பளம் வழங்கப்படும். டிஷ் வாஷர்ஸும் தேவைப்படுகிறார்கள். தொடர்புகளுக்கு 416-356-6199. So yes, குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொண்டு இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அதாவது குத்து சாங்ஸா இருந்தாலும் சரி, மெலடி சாங்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன விதமான பாடல்கள் பிடிக்குதோ அந்த அனைத்தையும் கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 416-554-4000.

0: நேரம் 5:47. ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியில் டொராண்டோ சங்கமத்திலிருந்து தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம்.
1: மார்னிங் சைடன் பிஞ்ச் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஸ்காபரோ முற்றவழி அரங்கத்திலே டொரண்டோ சங்கமம் நிகழ்வு இப்பொழுது 3வது நாளாக இப்பொழுது அரங்கத்திலேயே நிகழ்ச்சிகள் ஆரம்பமாயிருக்கிறது. மக்கள் வருகை கொள்க ஆரம்பித்திருக்கிறது. நல்ல ஒரு காலநிலை, மழை விட்டு மெல்லிய சூரியொளியுடன் கூடிய நாளாக இந்த நாள் இப்பொழுது அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த கோடை காலத்தின் நிறைவிலே நீங்கள் குதூகலமாக நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறது டொரண்டோ சங்கமம். 3வது நாளாக, நிறைவு நாளாக இந்த நாள் இன்றைய நாள் அமையப்போகிறது. நாங்கள் சொன்னது போலவே தென்னிந்தியாவிலிருந்து வருகிற அந்த கலைஞரோடு உள்ளூர் கலைஞர்களும் பாடல்களை வழங்க காத்திருக்கின்றார்கள். அதையும் தாண்டி இங்கே ஏராளமான உணவு சாவடிகள், வர்த்தக சாவடி இருக்கின்றன. வலிமை போலவே அதெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மக்கள் வருகை என்பது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நல்ல ஒரு காலநிலை இப்பொழுது தென்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கோடை காலத்தின் நிறைவில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே இதை விட்டீங்க சொன்னா நீ அடுத்த வருஷம் தான் காத்திருக்க வேண்டும். ஆகவே நேரடியாக வருகின்ற பொழுது பல பாடல்கள், நேற்றைய பொழுது இன்றும் பல பாடல்களை வழங்க காத்திருக்கிறார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கிறது.
2: ஹிட் பாடல்களை தருவதற்காக கலைஞர்களும் தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பிரதான மேடையில் இப்பொழுது கலை நிகழ்ச்சிகள் கூட ஆரம்பமாகிவிட்டன. டொராண்டோ சங்கமம் மார்னிங் சைரன்ஸின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஸ்காபரோ முற்றுவழியில் தான் இந்த மாபெரும் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஆல் ஆன்டாரியோ ரிகவரி டோயிங் கம்பெனியினரால் கார் ஒன்றினை வெல்லும் வாய்ப்பு கூட உங்களுக்காக காத்திருக்கிறது. இதற்கான ராஃபல் ஒன்றும் இன்றைய நாள் நடாத்தப்பட இருக்கிறது அப்படி என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். $20 செலுத்தி நீங்கள் டிக்கெட்டை அவர்களுடைய பூத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் வின் பண்ணுகின்ற அந்த அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு ஒரு கார் ஒன்றினை வெல்லும் வாய்ப்பை இவர்கள் தந்திருக்கின்றார்கள். அத்தோடு 5 free oil changes, 5 free towings கூட வெல்லும் வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த ராஃபல் மூலம் பெறுகின்ற முழு பணமும் நல்ல நோக்கத்திற்காக OPP ஃபவுண்டேஷனுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பதையும் அவர்கள் அறிய தந்திருக்கின்றார்கள்.
1: ஆகவே டொரண்டோ சங்கமம் நிகழ்வு 3வது நாளாக இன்றைய நாள் இன்றைய ஆரம்பித்திருக்கிறது. மெல்லிய சூரியொளியின் உடைய நாளாக இந்த மாலை பொழுது அமைந்திருக்கிறது. ஆகவே நீங்களும் பல பாடல்களை நேரடியாக கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கும் என்று நினைப்படுத்துகிறோம். இந்த கோடை காலத்தின் ஒரு நிறைவு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமையப்போகிறது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்களும் குடும்பங்களோடு இலவசமாக வந்து நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பை மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் ஸ்காபரோ முற்றவழியிலே டொரண்டோ சங்கமத்தின் 3வது நாள் நிகழ்வு இப்பொழுது பிரதான அரங்கத்திலே இப்பொழுது நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகி இருப்பதை சொல்லிக்கொண்டு தொடர்ந்தும் இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த தகவலோடு சந்திக்கின்றோம்.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
2: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமின் மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
6: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6-4-7-2-9-3-5-8-9-9.
7: Weekend East FM 102.7. It's cool.

ஒலித்தது மதுராசப்பட்டினம் திரைப்பட பாடல். நேரம் 6:03. ஈஸ்ட் எஃப்எம்மின் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஸோ எஸ் நேர்களே, நாங்களும் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரின் அடுத்த மனத்தியாளத்துக்குள் நுழைந்து விட்டோம். அப்படியென்றால் நாங்கள் அமேசிங்கான சாங்ஸ் கேட்பதற்கு முன்னர் இப்பொழுது நாங்கள் சுரோன்சுவின் காலநிலையை பார்த்து விடலாம். வெளியில் இப்பொழுது 18°C, உணர்நிலையும் 18°C தான். அதே போன்று ஜிடிஏவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ குட்டீஸ், நான் சொன்னது போன்றே நிகழ்ச்சியின் அடுத்த மணித்தியாலத்துக்குள் நுழைந்து விட்டோம் என்றால் சரியாக 7 வரைக்கும் உங்களுக்கு பிடித்த சாங்ஸை தருவதற்காக நான் ரெடியாக இருக்கிறேன். ஸோ நீங்களும் கதியாக கால் பண்ணி உங்களுக்கு உங்களோட ஃபேவரட் சாங்ஸை கேளுங்க என்று சொல்கிறேன். ஸோ அழையுங்கள் 416-554-404-0.

நேரம் 6:08 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காட்சியில் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். சோ எஸ் குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அது மட்டுமில்லாமல் சம்மர் பிரேக் முடியறக்கு இன்னும் 2 வீக்ஸ் உள்ளது. சோ ஸ்பெஷலா என்னெல்லாம் செய்ய போறீங்க, என்னெல்லாம் செய்து நீங்கள் என்றதையும் எங்களோட ஷேர் பண்ணலாம். அழையுங்கள் 416-554-4000.

0: நேரம் 6:13 ஈஸ்டர்ஃபெமில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். ஸோ எஸ் குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் எங்களுடன் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டுக்கொள்ளலாம். அழையுங்கள் 416-554-4040 என்று சொல்லிக்கொண்டே இப்பொழுது நாங்கள் டொராண்டோ சங்கமத்திலிருந்து தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம்.
1: மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் அந்த பில் ஸ்காப்ரோ முட்டவழி அரங்கத்திலே 3வது நாளாக டொரண்டோ சங்கம நிகழ்ச்சி இப்பொழுது அரங்கம் ஆரம்பித்து இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் வருகை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு காலநிலை இப்பொழுது, மெல்லிய சூரியொலியும் கூடிய நாளாக இருக்கிறது. ஆகவே இங்கே மக்கள் தங்களுடைய இருக்கையிலிருந்து நிகழ்ச்சிகளை கண்டுகளித்துக் கொண்டிருப்பதை நேரடியாக காணக்கூடிய இருக்கிறது. பிரதான நுழைவாயில் ஊடாக மக்கள் உள்ளே அரங்கத்துக்குள் மைதானத்துக்குள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இன்றும் நேற்றைய போலவே இன்றும் பல பாடல்களை வழங்க தென்னிந்திய கலைஞர்களோடும் உள்ளூர் கலைஞர்களிருந்து இணைந்து பல பாடல்களை வழங்க காத்திருக்கார்கள். கோடை காலத்தில் நிறைவை நாங்கள் எட்டியிருக்கின்றோம். இந்த நிறைவேற்பொழுதில் கூட நீங்கள் இந்த ஒரு வெளியரங்கு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமையப் போகிறது. ஆகவே நீங்கள் குடும்பங்களோடு வந்து முற்று முழுதும் இலவசமாக நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பை டொரண்டோ சங்கமம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இங்கே ஏராளமான உணவு சாவடிகள், வர்த்தக சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதே இந்த உணவு சாவடிகள் சுறுசுறுப்பான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே கோடை காலத்தை ஒரு இதமான ஒரு காலநிலை பொழுதில் நீங்கள் கண்டுகளிக்கலாம். மழை முற்று முழுதாக நின்றுவிட்டது. மெல்லிய சூரியொலியும் கூடிய நாளாக இந்த நாளை அமைந்திருக்கிறது. இந்த மைதானம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே மக்கள் வரையோடு இப்பொழுது நிகழ்ச்சிகள் ஆரம்பித்து அரங்கத்திலே நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று மாலை பொழுதில் பல பல பாடல்களை, உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்களை வழங்குவதற்கு தென்னிந்திய கலைஞர்களோடும் உள்ளூர் கலைஞர்களும் காத்திருக்கிறார் என்பதை நாங்கள் இந்த வழியில் நினைவுபடுத்துகின்றோம்.
2: டொரண்டோ சங்கமம் நிகழ்வு இப்பொழுது 3வது நாளாக நிறைவு நாளாக ஸ்காப்ரோ முற்றுவெளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று நிறைவு நாள் என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மார்னிங் சைரன் பின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஸ்காப்ரோ முற்றுவெளியில் தான் இந்த நிகழ்வு முற்றிலும் இலவசமான நிகழ்வாக இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை தாண்டி ஆல் ஆன்டாரியோ ரிகவரி டூயிங் கம்பெனியினரால் கார் உடனே வெல்லும் வாய்ப்பு கூட உங்களுக்காக காத்திருக்கின்றது. இதற்கான ராஃபல் ஒன்று இன்றைய நாள் நடத்தப்பட இருக்கிறது அப்படி என்பதையும் தெரிவித்திருக்கின்றார்கள். $20 நீங்கள் டிக்கெட்டுகளை அவர்களுடைய பூத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு அந்த ராஃபல் மூலம் வெற்றி பெறுகின்ற அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு கார் ஒன்றினை வெல்லும் வாய்ப்பை இவர்கள் தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் 5 free oil changes, 5 free toyings கூட வெல்லும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த ராஃபல் மூலம் பெறுகின்ற முழு பணமும் நல்ல நோக்கத்திற்காக OPP ஃபவுண்டேஷனுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பதையும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே நீங்களும் நேரடியாக வாருங்கள். டொரண்டோ சங்கமம் மார்னிங் சைட் அண்ட் பின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஸ்காப்ரோ முற்றுவெளியில் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் மீண்டும் அடுத்த பொழுதில் சந்திக்கலாம்.
3: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: கோடையை மேலும் குதூகலமாக்க இந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்களும் மோனிசேர் அண்ட் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், ஜி தமிழ் சரிகம ப ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். August 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசைட் அண்ட் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
5: மார்க்மன் மெக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
4: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
4: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
4: 3341 மாக்கம் ரோட், மாக்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
4: மற்றும் 30 New Delhi டிரைவ் Unit 67 Markham,
6: 416-461-6401.
7: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் பிரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
8: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோற்சவம் August 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 29 சனிக்கிழமை மஞ்சள், August 31 திங்கள் உரியடி உற்சவம், September 2 புதன் சப்பரம், September 3 வியாழன் தேர் திருவிழா, September 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, September 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் 905-885-919-9
9: திசையெங்கும் கேட்கும் இசை.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

கனடாவில் வங்கிகள் மற்றும் நிறுவனங்களின் மோசடி தடுப்பு விசாரணையாளர்கள் எனும் பெயரில் இடம்பெறும் மோசடிகள் தொடர்பில் கனடிய மோசடி தடுப்பு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் கனடிய மோசடி தடுப்பு மையத்தின் அலுவலர்கள் என குறிப்பிடப்படக்கூட மோசடி முயற்சிகள் இடம்பெறுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளது. அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்துடனான ஒப்பந்த பேச்சுக்களிலிருந்து கனடா வெளியேறிய நிலையில் இப்பேச்சுக்களின் போது கனடா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக உணர்வதாக பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். தாக்குதலை அடுத்து போர் தான் ஆரம்பிக்கும் என கூறியுள்ள அவர் அமெரிக்காவுடன் பொருளாதார போர் ஆரம்பித்துவிட்டதாகவும் சூளுரைத்துள்ளார். மறுபுறத்தில் அமெரிக்காவின் மாநிலமாக மாற மறுக்கும் கனடா அமெரிக்க மாநிலம் ஒன்றின் அனுகூலங்களை பெற நினைப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் சீண்டியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இந்தியாவின் பிரதமராக உயர்வார் என தவிக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த நிலையில் அவர்கள் இன்னும் ரசிகர் மனப்பான்மையிலேயே உள்ளதாக காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் விமர்சித்துள்ளார். ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக தவிகவினர் முன்மொழியாதமை தொடர்பில் கேட்கப்பட்ட போது தவிகா ஆட்சி அமைக்க ராகுல் காந்தி ஆதரவளித்திருக்காவிட்டால் மத்திய பாஜக அரசு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஆக்கியிருக்கும்

0: என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை எழுப்பிய கேள்விகளுக்கு அரசாங்கம் உரிய பதில்களை வழங்கியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் நட்டவீடு அலுவலகம் ஆகியவற்றின் செயற்பாடுகளை அரசாங்கம் வலுப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: அண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7. உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
1: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
0: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
1: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
0: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
2: ஹை ஃபை பார்பர்ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர்ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர்ஷாப். ரமேஷ், 4372431719 4372431719.
0: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4372632394 4162899993.
3: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்கார்போரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schcontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
4: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
5: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
6: Weekend endale visesham dane.
7: Weekend East FM Tamil 102.7.

0: நேரம் 6:45 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காட்டலையில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். ஸோ எஸ் குட்டீஸ், நாங்களும் வந்து இப்பொழுது டொராண்டோ சங்கமத்திலிருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம்.
1: மார்னிங் பேரண்ட் பிஞ்ச் சந்திப்பில் ஸ்காபரோ மற்ற வழி அரங்கத்திலே டொரண்டோ சங்கமத்தின் 3வது நாள் நிகழ்வுகள் இங்கே வழியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஏராளமான மக்கள் இங்கே நேரடியாக நுழைவாயிலூடாக இந்த மைதானத்தை நிரப்பிக் கொண்டிருப்பதை நேரடியாக காணக்கூடிய இருக்கிறது. ஆக என்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு உள்ளூர் கலைஞர்களும் இணைந்து பல பாடுகளை வழங்க காத்திருக்கின்றார்கள். இங்கே மக்கள் இருக்கையில் அமர்ந்து இப்பொழுது நின்று கொண்டு நிகழ்ச்சியை கண்டு கல்வி கொண்டு போய் காணக்கூடிய இருக்கிறது. இதை தாண்டி ஏராளமான உணவு சாவடிகள், வர்த்தக சாவடி அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் கூட சுறுசுறுப்பான விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கோடை காலத்தை நிறைவு செய்வதற்கு இந்த கோடை காலம் என்பது நிறைவை எட்டி கொண்டிருக்கிறது. ஒரு நிறைவான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு வெளியரங்க நிகழ்வாக இருக்கப் போகிறது. ஆகவே நீங்கள் நேரடியாக வந்து உங்கள் குடும்பத்தோடு முற்றுமுழுதாக இலவசமாக நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். அதுவரை சிறுவர்களுக்கான விளையாட்டுத் திறன் கூட இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதில் கூட நீங்க வந்து நீங்க விளையாடலாம். முற்றுமுழுதாக இப்பொழுது சூரிய ஒளியக்கூடிய நாளாக இந்த பொழுது அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் நினைப்படுத்தலாம். ஆகவே நிகழ்ச்சிகள் வலிமை போல் இப்பொழுது ஆரம்பித்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றிரவு பல பாடுகள், உங்கள் மனதுக்கு பிடித்த பல பாடுகளை வழங்குவதற்கு தென்னிந்திய கலைஞர்களோடு உள்ளூர் கலைஞர்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த கோடை காலத்தின் நிறைவே நீங்கள் குதூகலமாக கொண்டாட டொரண்டோ சங்கமத்துக்கு நீங்கள் நேரடியாக வரலாம்.
2: டொரண்டோ சங்கமம் நிகழ்வு இப்பொழுது 3வது நாளாக ஸ்காப்ரோ முற்றவெளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 2 நுழைவாயிலினூடாகவும் ஏராளமானவர்கள் இப்பொழுது வருகை தந்த வண்ணமே இருக்கின்றார்கள். இங்கே பிரதான மேடையில் இன்னும் சொற்ப நேரத்தில் தென்னிந்திய பாடல்களான ஜீவன் மற்றும் ரக்ஷிதாவினுடைய இசை நிகழ்ச்சி கூட இடம்பெற போன்றது. அது மட்டுமல்லாமல் இந்த கோடைகால

0: நேரம் 6:47 ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். சோ எஸ் குட்டீஸ், நாங்களும் எங்கள் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரமும் வந்துவிட்டது. அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் வெளியில் காலநிலையை பார்க்கலாம். வெளியில் இப்பொழுது 19 டிகிரி செல்சியஸ், உணர்நிலையும் 19 டிகிரி செல்சியஸ். அப்படியே நாங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நாளையான் காலநிலையை பார்த்தால் 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும் உணர்நிலை 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும். ஆனால் ஒரு மழையுடன் கூடிய ஒரு பொழுதாகத்தான் நாளைய பொழுது இருக்கும் என்றும் எதிர்ப்புகள் கூறுகின்றன. அத்தோடு நாங்கள் ஜிசிஏவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை. சரி, தொடர்ந்து நாங்கள் டொரண்டோ சங்கமத்திலிருந்து தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம்.
1: ஆகவே நீங்கள் நிறுதியாக வரக்கூடியும் நாங்கள் சொன்னது போலவே இந்த ஒரு சூரிய ஒளியின் கூடிய நாளாக இந்த மாலை பொழுது அமைந்திருக்கிறது. முற்று முழுதாக மழை நீக்கப்பட்டு இப்பொழுது சூரிய வெளிச்சத்துடன் இங்கே மைதானம் பிரகாசமாக இருக்கிறது. மக்கள் வருகை என்பதை இங்கே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கோடை கால பொழுதை நீங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாட உங்களுக்கான டொரண்டோ சங்கமம் காத்திருக்கிறது. நாங்கள் சொன்னது போலவே மீண்டும் நிலைப்படுத்திக்கும் தென்னிந்திய கலைஞரோடு உள்ளூர் கலைஞரிலிருந்து பல பாடல்களை உங்கள் மனதிற்கு பிடித்த பாடல்களை வழங்க காத்திருக்கா என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம்.
2: ஆல் ஆன்சரியோ ரிகவரி டோயிங் கம்பெனியினரால் கார் ஒன்றினை வெல்லும் வாய்ப்பு கூட காத்திருக்கின்றது. இதற்கான ராஃபல் ஒன்றும் இன்றைய நாள் நடாத்தப்பட இருக்கின்றது. $20 டிக்கெட்டை நீங்கள் அவர்களுடைய பூத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு அதிர்ஷ்டசாலி நேர் இன்றைய நாள் இரவு அந்த ராஃபல் பார்ட்டிசிபேட் அதில் வெற்றி பெறுகின்ற அதிர்ஷ்டசாலி நேர் ஒருவருக்கு ஒரு கார் ஒன்றினை பரிசாக வழங்க இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் 5 ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ், 5 ஃப்ரீ டோயிங்ஸை கூட வெல்லும் வாய்ப்பு கூட இருக்கின்றது. இந்த ராஃபல் மூலம் பெறுகின்ற முழு பணமும் நல்ல நோக்கத்திற்காக ஓபிபி பவுண்டேஷனுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே நீங்களும் நேரடியாக வரலாம் டொரண்டோ சங்கமம் மார்னிங் சைட் அண்ட் ஃபிக்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஸ்காப்ரோ முற்றுவெளியில். இது முற்றிலும் இலவசமான ஒரு நிகழ்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் மீண்டும் அடுத்த பொழுதில் சந்திக்கலாம்.
0: நேரம் 6:49. சோ எஸ் குட்டீஸ், நான் முன்பு சொன்னது போன்றே நாங்கள் வந்து எங்கள் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரமும் வந்துவிட்டது. அந்த வகையில் இன்று நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து குட்டீஸுக்குமே ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல் நன்றியை கூறிக்கொண்டு, கடந்த காலத்தை தட்டி எழுப்பாதீர்கள், அது கண்ணீரை பரிசளிக்கும். எதிர்காலத்தை நினைத்து கலங்காதீர்கள், அது பயத்தை விதைக்கும். இந்த நொடி எதுவோ அதை ரசித்து வாழ்ந்து பாருங்கள், வாழ்க்கை அழகாகும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 5 மணியிலிருந்து 7 மணி வரை இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரை நீங்கள் கேட்டு மகிழலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஜஸ்மிதா சிவரூபன். தொடர்ந்து ஜூன் தமிழ் நிகழ்ச்சியில் உங்களுடன் நிரோஷ். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்,
2: என்னது
1: இப்பவே வலிக்கிடுங்கோ. விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
4: 416-900-4599.
5: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில். ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபுரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்மன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யெலோ பில்டிங்கில். 416-332-2989. 416-332-2989. Some conditions may apply.
6: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions. 647-522-1775. 647-522-1775. KM Business .ca.
7: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்மன் ஷெஃபீல்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாக செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
8: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்ட் சர்வீஸ் சார்ஜஸ் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.

நன்றி ஜஸ்மிதா. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இன்றைய சண்டே நாள் August 23rd, 2026. இப்போ ஏர்லியாக ஒரு ரெய்னியான சண்டே நாளாக இருந்திருக்குது, பட் அஃபிஷியலாக சன் வெளியில் வந்திருக்குது. 20 டிகிரி செல்சியஸ் அந்த ஃபீல் பண்ணுறது, 22 டிகிரி செல்சியஸ் ஹியர் இன் தி சிட்டி ஆஃப் டொரோண்டோ. இன்றைய சண்டே நாள் வழியால் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன், உங்களோட நிரோஷ். Tune Tamil, that's the name of the show, every Sunday, 7 p.m. to 9 p.m. முக்கியமாக நாங்கள் பார்க்குறது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், கனடாவில் நடக்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ், அண்ட் அதோடு சேர்த்து ட்ரோன்டோவில் என்ன நீங்கள் செய்யலாம், என்ன அட்ராக்ஷன்ஸ் பார்க்கலாம், அப்படி மாதிரி இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் உங்களுக்காக ஷேர் பண்ணுறது. இந்த வீக்கெண்டே ஹாட் டாபிக்ஸை நாங்கள் பார்த்தால் வாட் வில் வி டிஸ்கஸிங் ஆன் டுடே ஷோ. நீங்கள் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கொண்டு வந்தால் உங்களுக்கு தெரியும், இந்த யூஎஸ் டெரஃபோட புது அப்டேட் ஒன்று வந்திருந்தது. கனடா அண்ட் யூஎஸ் ஒரு நெகோஷியேஷனோட பார்த்து கொண்டு இருந்தாங்க, அண்ட் இந்த நெகோஷியேஷனுக்கு பிற சாட்டர்டே அஃபிஷியலாக ஒரு 50% டெரஃப் வரப்போது. யூஎஸ் இஸ் இம்போசிங் ஆன் கெனடியன் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இதில் ஒரு கண்டினியூஸாக ஒரு டெரஃப் ஆஃப் ஆன் கோயிங்காக போய்கொண்டு இருக்கிறதுன்னு நாங்கள் சொல்லலாம். ஸோ என்ன ப்ராடக்ட்ஸ் இதில் புது டெரஃப் ரூல்ஸில் என்ன அஃபெக்ட் பண்ணியிருக்கோன்னு நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். அஃபிஷியலாக August 19th இந்த புது யூஎஸ் டெரஃப்ஸ் கனடியன் ப்ராடக்ட்ஸை அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ எந்த ப்ராடக்ட்ஸ் மெயினாக இதுக்கு அஃபெக்ட் பண்ண போகிறதுன்ட்டு நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் இந்த ஷோவில் நாங்கள் உங்களுக்கு அட்வான்ஸ் டிக்கெட் சிஎன்இ எப்படி நீங்கள் எடுக்கலாம்ன்ற அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணி தந்திருக்கிறோம். பட் நவ் அஃபிஷியலாக போன ஃப்ரைடேலேருந்து சிஎன்இ திறந்திருக்குது. ஸோ திஸ் இஸ் தி லாஸ்ட் என்னிங் பிட் ஆஃப் சம்மர் சீசன். நிறைய பேர் பார்க்குறது 2026 சிஎன்இ ஹியர் இன் டொரோண்டோ. சிஎன்இ இது லேபர் டே ஹாலிடே மட்டும் இது திறந்திருக்கும். இது கெனடியன் நேஷனல் எக்ஸிபிஷன், அண்ட் ஸ்பெஷலாக இது 147th எக்ஸிபிஷன் ஹியர் இன் தி சிட்டி ஆஃப் டொரோண்டோ. அஃப்கோர்ஸ் நீங்கள் சிஎன்இன்னு பார்த்தா நிறைய டிஃப்ரெண்ட் எவெண்ட்ஸ் இருக்குது, ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ஐட்டம்ஸ் டு பாய் அண்ட் ஈட்டும் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இந்த ஷோவில் நாங்கள் எடுத்து பார்க்க போகிறோம். சிஎன்இயில் என்ன நீங்கள் இந்த 2026 இயரில் செய்யலாம்ட்டு நாங்கள் அந்த டீட்டெயில்ஸும் எடுத்து பார்ப்போம். Only one more week left in August. So one more week left in August இருக்கு. மீனிங் என்ன, நாங்கள் செப்டம்பருக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். செப்டம்பருக்கு ஸ்பெஷலாக ஒரு புது ஃபியூ நியூ ரூல்ஸ் அண்ட் நியூ சேஞ்சஸ் வரப்போது. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு இம்பார்ட்டண்டான சேஞ்ச் தட்ஸ் கொண்டு பி கமிங் டூ செப்டம்பர் ஆஃப் 2026 என்று சொன்னால், ஒரு புது சேஞ்ச் டு செகண்டரி ஸ்கூல்ஸ். ஸோ நீங்கள் ஹை ஸ்கூல் ஃபைனல் கிரேட்ஸுக்கு ஒரு மேண்டேட்டரி சேஞ்ச் ஒன்டேரியோ ஸ்கூல்ஸுக்கு வரப்போது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நாங்கள் இந்த ஷோவிலும் எடுத்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு நீங்கள் கனடா வழியில் ட்ராவல் பண்ண விரும்பாட்டி, நீங்கள் கனடாக்குள்ளுக்கு நிறைய பார்க்குறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒன்டேரியோ விட்டுட்டு பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்ட்டா, பியூட்டிஃபுல்லான ட்ரெயின் அண்ட் பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப்பும் நீங்கள் காணுவீங்க. ஆனால் சில பேர் இந்த டிரைவிங், இந்த லாங் டிஸ்டன்ஸ் டிரைவிங் பிடிக்காது, அல்லது ஃப்ளையிங் ப்ரைஸஸை நீங்கள் பார்த்தால் கனடாக்குள்ளுக்கு நீங்கள் இந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்ட போகிறீங்க என்றால் நீங்கள் வேறு நாட்டுக்கு போய் என்ஜாய் பண்ணலாம்னு நீங்கள் யோசிப்பீங்கள். அப்படி நாங்கள் சொல்லிக்க, சில பேருக்கு இந்த கார், பஸ் அல்லது பிளெயினை விட்டுட்டு ட்ரெயினுக்கு போக ரொம்ப ஆசைப்படுவாங்க. ட்ரெயின்னு பார்த்தால் கனடா இஸ் ஹோம் டு ஒன் ஆஃப் தி செகண்ட் லாங்கஸ்ட் ட்ரெயின் ரைட்ஸ் இன் ஆல் ஆஃப் தி வேர்ல்டுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. செகண்ட் லாங்கஸ்ட் ட்ரெயின் ரைட் இன் ஆல் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லிக்க, நீங்கள் கனடா வைடே இந்த ட்ரெயின் ரைட் எடுக்கலாம். இது மெயினாக இந்த விவா ரயில் கனேடியன் ரோட்வே பாத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 96 hours நீங்கள் ட்ராவல் பண்ணி போனால் என்டையர் கனடாவையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணி தரப்போகிறோம். மெயினாக ஏன் இந்த நேரத்தில் நாங்கள் ஷேர் பண்ணால், மோஸ்ட் பியூட்டிஃபுல் டைம் ஆஃப் இயர் என்றால் இந்த ஃபால் சீசனுக்கு தான். இந்த ட்ரீஸ் கலரிங் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஏரியாஸில் நீங்கள் காணுவீங்க. ஸோ அப்படி பார்க்க இது ஒரு பெர்ஃபெக்ட் டைம் நீங்கள் இந்த லாங் ட்ரெயின் ட்ரிப்பை எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் உங்களுக்காக ஷேர் பண்ணி தரப்போகிறோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்காக நிறைய ஹெட் சாங்ஸும் காத்திருக்குது. ஸ்டே டியூன் வித் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் .ca. அங்கே சோஷியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்ண விரும்பினால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக்கில் @eastfmtamil. அதோட அங்கே யூடியூப் பேஜுக்கும் நீங்கள் subscribe பண்ணலாம். www.youtube.com/eastfm102.7.

0: அறிந்து கொள்ளலாம்.
1: மூன்றாவது நாள் நிகழ்வுகள் இங்கே ஆரம்பித்திருக்கிறது. இன்று நல்லொரு காலநிலை பொழுது தென்படுகிறது. சூரிய வெளிச்சத்துடன் இந்த மைதானம் இங்கே மக்கள் நிரம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இரண்டு பாதை ஊடாக நுழைவாயில் ஊடாக மக்கள் வருவதை நாங்கள் நேரடியாக காணக்கூடிய இருக்கிறது. இன்று இன்னும் சற்று நேரத்திலே தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்க கலைஞரோடும் உள்ளூர் கலைஞர் உணர்ந்து வழங்குகின்ற இன்னிசை விருந்து உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்கள் மனதுக்கு பிடித்த பல பாடல்களை நீங்கள் மேடையிலே நேரடியாக கண்டு கழிக்கக்கூடிய உங்களுக்கு வாய்ப்பு காத்திருக்கிறது. கோடை காலத்தை நாங்கள் நிறைவு செய்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்ற பொழுது இந்த வெளியிட நிகழ்வுகளுக்கும் ஒரு நிறைவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே உங்கள் குடும்பங்களோடு வந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டு கழிக்கக்கூடிய வாய்ப்பை டொரண்டோ சங்கமம் வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் வருகின்ற பொழுது உங்கள் குடும்பங்களோடு நீங்கள் நிகழ்ச்சியை கண்டு கழிக்கலாம். இங்கே நுழைவாயில் என்பது அனுமதி முற்றிலும் இலவசம். அதேபோல சிறுவர்களுக்கான விளையாட்டு தடங்கள் அனுமதி ஃப்ரீயாக இருக்கிறது, பார்க்கிங் ஃப்ரீயாக இருக்கிறது. ஏதாண்டி உணவு சாவடிகள், வர்த்தக சாவடிகள் கூட இங்கே இருக்கின்றன. அது கூட சுறுசுறுப்பான விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாவுக்கு சுவையான பல உணவுகளை நீங்கள் உணவு சாவடியில் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் வழங்கிக் கொண்டிருக்கிறது டொரண்டோ சங்கமம் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
2: டொரண்டோ சங்கமம் நிகழ்வு இன்றைய நாள் நிறைவு நாளாக ஸ்காப்ரோ முற்றவெளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாள் நிறைவு நாளாக இருக்கிறது. மார்னிங் சார் என் பின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஸ்காப்ரோ முற்றவெளியில் தான் இந்த நிகழ்வு இப்பொழுது மிகவும் பிரம்மாண்டமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இசை நிகழ்ச்சிகள் கூட ஆரம்பமாகிவிட்டன. இன்னும் சற்ப நேரத்தில் தென்னிந்திய கலைஞர்களான ஜீவன் மற்றும் ரக்ஷிதாவினுடைய இசை நிகழ்ச்சியும் இங்கே நடைபெறப் போன்றது. ஆகவே நீங்கள் அதை கண்டு கழிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏராளமான உணவுச் சாவடிகள் கூட அமைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே நீங்கள் தாயகத்து உணவு வகைகளை வாங்கி சுவைத்துக் கொண்டு அப்படியே அந்த இசை மலையிலும் நினையலாம். என்னால் மலை முற்றாக நின்றுவிட்டது. ஆனபடியால் இசை மலை உங்களுக்காக வரப்போன்றது. ஆகவே நீங்களும் நேரடியாக வரலாம். மார்னிங் சைலன்ஸ் இன் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஸ்காப்ரோ முற்றவெளியில் டொரண்டோ சங்கமம் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆல் ஆன்டாரியோ ரிகவரி டோயிங் கம்பெனியினரால் காரு துணை வெல்லும் வாய்ப்பு கூட இன்றைய நாள் உங்களுக்கு காத்திருக்கின்றது. இதற்கான ராஃபல் ஒன்றும் இன்றைய நாள் நடத்தப்பட இருக்கின்றது. $20 டிக்கெட்டை நீங்கள் அவர்களுடைய பூத்தில் சென்று வாங்கலாம். வாங்கி இன்றைய நாள் இரவு அதிர்ஷ்டசாலி பார்க்கப்பட்ட அந்த அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்ட அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு இலவசமாக ஃப்ரீயாக அது ஒரு கார் ஒன்றும் வழங்க இருக்கின்றார்கள். கார் ஒன்றுடைய நீங்கள் வெல்லும் வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 5 free ஆயில் சேஞ்சஸ், 5 free டோயிங்ஸை கூட வெல்லும் வாய்ப்பு காத்திருக்கின்றது. இந்த ராஃபல் மூலம் பெறுகின்ற முழு பணமும் நல்ல நோக்கத்திற்காக OPPA ஃபவுண்டேஷனுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பதையும் அவர்கள் அறிய தந்திருக்கின்றார்கள். டொரண்டோ சங்கமம் இப்பொழுது நிறைவு நாளாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஸ்காப்ரோ முற்றவெளியில் மார்னிங் சைலன்ஸ் சந்திப்பில் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் மீண்டும் அடுத்த பொழுதில் சந்திக்கலாம்.

0: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவளி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சுவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவளி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்கார்போ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
0: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
0: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
3: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899. 6472-93-5899.
4: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

0: East FM, Tamil, செய்திகள்.
1: சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இலங்கையின் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்கத்தால் யாழ்ப்பாணத்தில் நடத்தப்படும் மாநாட்டிற்கு ஆதரவளிக்குமாறு அம்பாறை வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. உள்நாட்டு பொறிமுறையில் நம்பிக்கை இல்லாததால் சர்வதேச தீர்வினை நோக்கி போராட்டங்களை நகர்த்துவதாக அது தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் இடம்பெற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் அது தொடர்பில் மாகாண முதல்வர்களுக்கு பிரதமர் மார்க்கானி விளக்கம் அளித்துள்ளார். ட்ரம்ப் நிர்வாகத்துடனான ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளிலிருந்து வெளியேறிய பிரதமரின் முடிவுக்கு மாகாணங்களின் முதல்வர்கள் ஆதரவளித்துள்ளனர். குறித்த ஒப்பந்தத்தில் கனடா கையெழுத்திட மறுத்தமை சிறந்த முடிவென்றும் அது ஒரு மோசமான ஒப்பந்தம் எனவும் தெரிவித்துள்ள ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட், குறிப்பாக ஒன்டாரியோவிற்கு மிகவும் பாதகமான ஒப்பந்தத்தை அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் முன்வைத்ததாக கூறியுள்ளார். அதேவேளை கனடாவால் நிராகரிக்கப்பட்ட அமெரிக்காவின் ஒப்பந்தம் பற்றிய முழுமையான விவரங்களை பிரதமர் மார்க்கானி தலைமையிலான மத்திய லிபரல் அரசு பகிரங்கமாக வெளியிட வேண்டுமென பழமைவாத கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. யுக்ரைனில் தேர்தலை நடத்தும் அழைப்பினை அந்நாட்டின் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நிராகரித்துள்ளார். பதவி நீக்கப்பட்ட முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வழைப்பை விடுத்திருந்தார். இந்நிலையில் ரஷ்யாவுடன் போர் இடம்பெறும் காலத்தில் தேர்தலை நடத்துவது யுக்ரைனை அழிக்கும் செயலாக அமையும் என அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார். யுக்ரைனில் அவருக்கான ஆதரவு உயர்வாகவே உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: கோடையை மேலும் குதூகலமாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், ஜி தமிழ் சரிகமபா ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட நிகழ்ச்சிகள். ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002
3: wow adu eppadi ungala family la ellaroda smileum uppula perfect ah irukku
4: eppadi enda engada whole family ki 10 varshama dr pavithra dhan dentist ennoda invisalign parents oda dentures ellam avanga dhan seidhathu staff ellarum kind and helpful aviad officeum kids friendly endradala enda pillaigalum anga dhan virumbi povinam canada dental care plan um accept panninam
5: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidayal, Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Serviye Valangukirar, 416-299-1020.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
6: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். 416-795-0707.
0: எப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது ஈஸ்ட் எஃப்எம் என்றும் தமிழ் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாகவும் நீங்கள் கேட்டு வரலாம். அதோடு ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பும் ஆண்ட்ராய்ட் டிவைஸ் அல்லது ஆப்பிள் டிவைஸில் நீங்கள் டவுன்லோட் பண்ண விரும்பினால் உங்கள் ஆப் ஸ்டோருக்கு போய் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் சர்ச் பண்ணினால் யூ டவுன்லோட் தி ஆப் அண்ட் லிசன் எனிவேர் ஆன் தி கோ. அதோடு சோஷியல் மீடியா பேஜஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ண விரும்பினால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக்கில் @eastfm தமிழ், அதோடு யூடியூப் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறால் www.youtube.com/eastfm102.7. அப்கோர்ஸ் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்டுக்கு கிட்ட வந்துட்டோம். அப்படி நாங்கள் பார்க்க செப்டம்பருக்கு என்ன இருக்குதுன்னு நாங்கள் சில டீட்டெயில்ஸ் எடுத்து பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த ஸ்கூல் போர்ட், இந்த டொரண்டோ ஒன்டேரியோவில் இருக்கிற ஸ்கூல் போர்ட்னு நாங்கள் பார்க்க ஒரு பிக் சேஞ்ச் வரப்போது ஃபார் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் செப்டம்பர் சீசன் ஸ்டார்ட் பண்ண உடனே, ஸோ செப்டம்பர் தான் யூஸ்வலாக ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும். ஆனால் செப்டம்பர் ஸ்கூல் இயர் ஸ்டார்ட் பண்ணலேருந்து ஒரு மேண்டட்டரி சேஞ்ச் வரப்போது ஃபார் ஆல் ஸ்கூல்ஸ் அக்ராஸ் ஒன்டேரியோ. ஸோ இது மெயினாக டொரண்டோ மட்டுமில்லை, பட் ஆல்சோ ஆல் schools across Ontario, mainaga idu secondary schools also known as high schools endru sollalam. Idhukku enna change varudhu endral oru mandatory change to make attendance, exams and participation also count towards a student's final grade. So idhukku mudhal neengal paathal neengal nalla grades eduthukondu vandhal ana ungalde attendance poora irundhal neenga still class ay pass pannalam. Ana September 1st 2026 la irundhu across Ontario wide paathal attendance exams and participation also count towards the final grades so idu starting school year 2025 2026 grade 9 ku neenga poi konirukkirendal and the class la irundhu start panikondirukapodu in the rules idu main aga in the 2025 2026 school year starting in grade 9 this will become mandatory for anyone who's looking to complete their diploma in the Ontario education system ஸோ இதுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறதுன்றால் சில ஸ்டாண்டர்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் கிரேட் டென்னில் உங்களுக்காக ஒரு கம்பல்சரி கோர்ஸ் இருக்கும் அது கரியர் ஸ்டடீஸ் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் பாஸ் பண்ணணும் அதோடு சேர்த்து ஒரு மினிமம் ஆஃப் 70% உங்களுக்கு கிடைக்கணும் இந்த ஹையர் ஃபைனான்சியல் லிட்ரஸி மாட்யூல்ஸ் ஸோ நீங்கள் நார்மலாக செய்கிற இக்யூஏஓ மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ஸுக்கு ஃபைனான்சியல் லிட்ரஸி மாட்யூல்ஸுக்கு அதுக்கு அட்லீஸ்ட் 70% நீங்கள் எடுக்கணும் தட்ஸ் வோ மேக் அப் 5% ஆஃப் யுவர் ஃபைனல் மார்க் இன் த கரியர் ஸ்டடீஸ் கோர்ஸ் அது மட்டும் இல்லை இக்யூஏஓ கிரேட் 9 அசஸ்மெண்ட்டுக்கு நாங்கள் பார்த்தால் மெயினாக மேத்தமெட்டிக்ஸுக்கு திஸ் வில் பி ஆல்சோ இன்க்ளூடட் இன் யூர் ஃபைனல் கிரேட் ஃபார் கிரேட் 9 மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸ் And அது மட்டும் இல்லை இக்யூஏஓ அசஸ்மெண்ட் திஸ் இயர் ஸ்கூல் இயருக்கு கிட்டத்தட்ட ஒரு 20% வெயிட் இருக்கப்போது ஃபோர் யுவர் ஃபைனல் கிரேட் ஸோ இது நிறைய நிறைய பிக் சேஞ்சஸ் வரப்போது ஆன் ஹவ் யூ கேன் ஏர்ன் அ ஃபைனல் ஸ்கோர் இன் ஆன்டேரியோ ஹை ஸ்கூல் அண்ட் ஆஃப் கோர்ஸ் நாங்கள் சொன்ன மாதிரி நாவ் ரிட்டன் எக்ஸாம்ஸ் ஒரு பெர்சன்டேஜாக ஒரு ஃபைனல் மார்க் வரப்போது கிரேட் 9 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபைனல் மார்க் வில் பி பேஸ்ட் ஆன் 65% கிளாஸ் ரூம் ஒர்க் 20% மேண்டட்டரி ஃபைனல் வேல்யூவேஷன்ஸ் இந்த எக்ஸாம் என்று சொல்லலாம் அதோட சேர்த்து 15% அட்டெண்டன்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன் ஸோ கிளாஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ கிளாஸ்க்கு நீங்கள் வாரீங்களோன்ட்டு பார்த்துக்கொண்டு 15% அந்த கிரேட்டுக்கு கொடுத்துட்டுறாங்க கிரேட் 11 அண்ட் 12 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் பார்த்தால் 65% கிளாஸ் ரூம் ஒர்க்கில் வரப்போது 25% இந்த எக்ஸாம்லேருந்து வரப்போது அண்ட் 10% ஃப்ரம் அட்டெண்டன்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன் ஸோ இதுக்கு முதல் நாங்கள் பார்த்தால் இந்த அட்டெண்டன்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன் ஃபேக்டர் சில கோர்சஸ் கிளாஸஸ் தான் இது ஒரு ஆப்ஷனலாக வச்சுருந்தாங்க ஆனால் இது நாவ் மேண்டட்டோரியாக வரப்போது ஃபார் ஆல் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர் இன் ஆன்டேரியோ அட்டெண்டன்ஸ்ன்ற நாங்கள் பார்த்தால் அதில் 5 levels இருக்கப்போது லெவல் 4 பார்த்தால் மிஸ்ஸிங் 0 to 2.5% ஆஃப் கிளாஸஸ் ஃபார் அன்எக்ஸ்கியூஸ் ஆப்சன்சஸ் என்று சொல்லலாம் லெவல் 3 பார்த்தால் மிஸ்ஸிங் 2.5 to 5% ஆஃப் கிளாஸஸ் ஃபார் அன்எக்ஸ்கியூஸ் ஆப்சன்சஸ் அதுக்கப்புறம் லெவல் 2 பார்த்தால் ஸ்டூடெண்ட் மிஸ்ஸிங் 5 to 7.5% ஆஃப் கிளாஸஸ் அண்ட் லெவல் 1 கடைசியாக 7.5 to 10% of classes in the level 1 ku taandi neengal pona more than 10% of classes neengal below level 1 ah irupeengal endru sollalam ana idu oru main aga oru encouragement ku dhaan in the attendance grade potrukkaangal to encourage students to remain in classes for the entire school year so ipdi naangal graded attendance endru sollaikka this is going to be a new change coming to Ontario for 2025-26 season endru sollalam starting for grade 9 students who are starting in September for this upcoming school year idhu East FM 108.7 kudukonna pathi East FM in tune tamil

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இந்த நேரத்தில் டொரண்டோ சங்கமிலிருந்து தகவல் அறிந்து கொள்ளலாம்.
1: அரங்கத்திலே டொரண்டோ சங்கமத்தின் மூன்றாவது நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் பிரதான வாயில் ஊடாக இங்கே மைதானத்தை வந்து கொண்டிருக்கின்றார்கள். மேடையில் நாங்கள் சொன்னது போலவே தென்னிந்திய கலைஞரோடு நமது கலைஞரம் இணைந்து வழங்குகிற பாடல்கள் இங்கே தந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஜீவன் அவர்கள் மேடையிலே பாடல்களை வழங்கி கொண்டிருக்கிறார். மனதுக்கு பிடித்த பல பாடல்களை இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் செல்ல செல்ல பல உற்சாகமான பாடல்களை கூட வழங்க காத்திருக்காங்க என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அதுபோல உணவு சாவடிகள் ஒரு சுறுசுறுப்பான விற்பனை உணவு சாவடிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது கூட சுவையான உணவுகளை நீங்க பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் டொரண்டோ சங்கமம் இன்றைய நாளில் மூன்றாவது நாளாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். கோடை காலத்தின் நிறைவிலே நீங்கள் குடும்பங்களோடு வந்து நிகழ்ச்சியை கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். வெள்ளிய ஒரு ஸ்வெட்டரோடு வருகின்ற பொழுது நிகழ்ச்சியை நீங்க இதமாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது.
2: நிச்சயமாக கொஞ்சம் குளிரா இருக்கிறபடியா நீங்க வந்து ஸ்வெட்டரோட வந்தீங்கன்னு சொன்னா அப்படியே இந்த இசை நிகழ்ச்சியையும் ரசிக்கக்கூடியவாறு இருக்கும். அது மட்டும் இல்லாம ஜீவரஞ்சன் நீங்க வரையிலேயே ஒரு நாலஞ்சு பேக்கோட வந்தீங்களே ஜீவரஞ்சன், என்ன
1: அதுக்குள்ளே
2: சரி வீட்டை கொண்டு போய் நாளைக்கு நாளைக்கு பாதிக்கலாம் சரி. இந்த மாதிரி ஏராளமான சுடச்சுட தாயத்து உணவுகளையும் நீங்களும் வாங்கி உண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஆல் ஆன்சாரியோ ரெக்கவரி டோயிங் கம்பெனியினரால் கார் ஒன்றினை வெல்லும் வாய்ப்பு கூட உங்களுக்காக காத்திருக்கின்றது. ராஃபல் ஒன்றும் இன்றைய நாள் நடாத்தப்பட இருக்கின்றது. $20 செலுத்தி நீங்கள் ஒரு டிக்கெட்டை அவர்களுடைய பூத்து பெற்றுக்கொள்ள முடியும். 5 ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ், 5 ஃப்ரீ டோயிங் கூட வெல்லும் வாய்ப்பு காத்திருக்கின்றது. இந்த ராஃபல் மூலம் பெறுகின்ற முழு பணமும் நல்ல நோக்கத்திற்காக OPP ஃபவுண்டேஷனுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இப்பொழுது பிரதான மேடையில் ஜீவன் மற்றும் ரக்ஷிதாவினுடைய இசை நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏராளமானவர்கள் இப்பொழுது இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அதை கூட அங்க காணக்கூடியவாக இருக்கிறது என்ன ஜீவரஞ்சன்?
1: முதியவர்ல இருந்து சிறுவர் வந்து உற்சாகமாக வந்து கொண்டிருப்பதை நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது. அவரது கலையை நோக்கி கூட வருகை தந்து எங்களுடைய நேர்கள் கூட இங்கே வந்து எங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு கோடை காலத்தை நிறைவை நாங்கள் எட்டிக் கொண்டிருக்கிறோம். சொன்னது போலவே நீங்க இந்த நிகழ்ச்சியை மிக சந்தோஷமாக கண்டு கழிக்கக்கூடிய வாய்ப்பை டொரண்டோ சங்கமம் இன்றைய மூன்றாவது நாளாக தந்து கொண்டிருக்காங்க. நிறைவு நாளாக இருக்க போகிறது.
2: ஆமா, அது மட்டும் இல்லாமல் கோடை காலத்தை நீங்கள் குடும்பத்தோடு வந்து இங்கே கொண்டாட முடியும். அத்தோடு நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பது போன்று ஏராளமான வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள் கூட இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் சொன்னது போன்று இப்பொழுது இசை நிகழ்ச்சியும் இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது. ஆகவே நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகள வேண்டும் அப்படி என்றால் நேரடியாக நீங்கள் வர வேண்டிய இடமாக இருக்கிறது டொரண்டோ சங்கமம். மார்னிங் ஃபைரன் பின் சந்திப்பில் காப்ரோ முற்றொலியில் இப்பொழுது டொரண்டோ சங்கமம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் அடுத்த பொழுதில் சந்திக்கலாம்.

0: Stay tuned with East FM 102.7. We'll be right back with the super scene of the day.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி. The best mutton roll in town. Sun City Plaza, Scarborough. 416-535-2323.
4: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-908-5656.
5: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 August 13 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 21 வெள்ளி பூங்காவனம், August 25 செவ்வாய் சப்பரம், August 26 புதன் தேர், August 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 416-731-8453.
3: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். Grade 1 to 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச் உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். Grade 9 to 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-408-0 416-446-408-0